திரைப்பட பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இது இசை அமுதம்.

நேரம் காலை 5:44. இசை அமுதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 5:47. ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இசை அமுதம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்து நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

0: நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நெகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி, 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அதாவது ஜூலை மாதம் 31 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 ஜூலை மாதம் 10 விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.
2: கவிஞர் வாலி அவர்கள் வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை அவர் கொடுப்பார். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய முடியாத ஒரு விளக்கமாக தான் இருக்கும். அவர் சொல்கிறார், வாழ்க்கைனா என்ன அந்த சொல்ல பாருங்களேன், அந்த சொல்லுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சூத்திரம் இருக்குதுன்னு கவிஞர் வாலி சொல்லுவார். வா வாழ் வாகை. இறைவன் இந்த உலகத்துக்கு முதல்ல நம்மளை வானு வர வச்சானா, அப்புறம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கொஞ்ச நாள் வாழ் அப்படின்னு சொல்லி சொன்னானா, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எந்தெந்த மனிதர் எல்லாம் அந்த வாழ்க்கையோடு போராடி வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு தான் வாகை கிடைக்கும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொன்ன ஏதோ ஒரு சொல் நம்முடைய காதுக்குள்ளே விழுகுது. ஒரு செய்தி

எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சு. எது அந்த காமன்வெல்த் போட்டியில் மிகப்பெரிய ஒரு காமன்வெல்த்தில் போட்டி நடைபெற்றுட்டு இருக்கு நார்வேல. எல்லா வீரர்களும் அங்கே குவிஞ்சு அவங்கவுங்க போட்டிகளுக்காக அவங்க போராடுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நார்வே அப்படின்னு ஒரு நாடு. இந்த நார்வேன்ற நாடை கேள்விப்பட்ட உடனே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வரைபடத்தை அப்படியே விரித்து அப்படியே பார்த்தேன். அந்த வரைபடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எலிவால் மாதிரி இருக்கும் அந்த நாடு. அந்த நாட்டோட வீரன் வந்து அந்த காமன்வெல்த் போட்டியில் அவர் செஸ் வீரராக அவர் கலந்துட்டு இப்போ நம்ம இந்தியா நிறைய பதக்கங்கள் ஜெயிச்சிருச்சுங்க. இருந்தாலும் அந்த வீரனுடைய போராட்டத்தை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் எனக்குள்ள உத்வேகம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த வீரன் வந்து பார்த்திங்கன்னா நார்வே வீரன் செஸ்ஸு காயின்களை மெதுமெதுவாக நகட்டுறார். நகட்டி நகட்டி நகட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வீரர்களையும் சாய்ச்சிக்கிட்டே வர்றார் அவர். அந்த வீரனுக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் அறுவை சிகிச்சை, பெரிய ஆப்ரேஷன் அவருக்கு, உடம்பில் அவ்வளோ பெரிய வலி. ஆனால் அந்த வீரர் விளையாட்டு போட்டியில் அந்த செஸ் போட்டியில் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் வாகை சூடிகிட்டே வர்றார் அவர். அப்போ

0: திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எலிவால் மாதிரி இருக்கும் அந்த நாடு. அந்த நாட்டோட வீரன் வந்து அந்த காமன்வெல்த் போட்டியில் ஒரு செஸ் வீரராக அவர் கலந்துட்டு, இப்போ நம்ம இந்தியா நிறைய பதக்கங்கள் ஜெயிச்சிருச்சுங்க. இருந்தாலும் அந்த வீரனுடைய போராட்டத்தை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் எனக்குள்ள உத்வேகம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த வீரன் வந்து பார்த்திங்கன்னா நார்வே வீரன், செஸ் காயின்களை மெது மெதுவாக நகட்டுறார். நகட்டி நகட்டி நகட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வீரர்களையும் சாச்சிக்கிட்டே வர்றார் அவர். அந்த வீரனுக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் அறுவை சிகிச்சை, பெரிய ஆப்ரேஷன் அவருக்கு, உடம்பில் அவ்வளோ பெரிய வலி. ஆனால் அந்த வீரர் விளையாட்டு போட்டியில், அந்த செஸ் போட்டியில் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் வாகை சூடிட்டே வர்றார் அவர். அப்போ பத்திரிக்காரங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், உடம்பில் வலி இருக்கே, எப்படி நீங்கள் இத்தனை பேரையும் அடித்து ஜெயிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, உண்மைதான், என் உடம்பில் வலி இருக்குதான், எனக்கு வலிக்கு தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட என்னுடைய நாடு முன்னேறி வருகிறது என்கின்ற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அதில் என் உடம்பில் இருக்கக்கூடிய வலி மறந்து போயிடுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு முதல் காரணமாக நம்ம சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடம்பு ஒத்துக்கலைங்க, என் உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், அறுவை சிகிச்சைக்கு உரிய ஒரு நபர், உடம்பு பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தர் அத்துணை நாடுகளையும் தன்னுடைய வீரத்தினால் வெற்றி சூடி வர்றாருனா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது இன்றைக்கி நேற்று அவருக்குள்ளே அந்த விதை போடப்பட்டச்சானா, இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்ப்போமே. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பையனுக்கு தலைமை ஆசிரியர் அவங்க அம்மா விட்ட ஒரு கடிதம் கொடுத்து விட்றாங்க. என்ன கடிதம்? இந்த பையன் இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, மற்ற மாணவர்களைப் போல கிடையாது, இவன் படிப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு கடிதத்தை அந்த பெற்றோர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பெற்றோர் அந்த கடிதத்தை தான் குழந்தைகிட்ட காமிச்சோம்னா அந்த குழந்தையினுடைய மனசு பாதிக்கப்படுமேன்றதுக்காக கடைசி வரைக்கும் காமிக்கலை. அந்த தாய் போராடி கடைசியாக தன்னுடைய குழந்தைய ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு வந்தா, ஒரு நாள் அந்த குழந்தையினுடைய கையில் அந்த கடிதம் சிக்கியது. எந்த குழந்தைக்கு கல்வி என்கின்ற ஒளி வெளிச்சம் மறுக்கப்பட்டதோ அந்த குழந்தைதான் இந்த உலகத்திற்கே வெளிச்சமாக இருக்கக்கூடிய மின் விளக்கு, வெளிச்சத்தை கண்டறிந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அப்போ உலகம் வந்து ஒரு மாதிரி மனிதனுக்கு ஒரு சில நிலைகளில் மறுக்கத்தான் செய்யும், உடலும் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் மீறி எந்த ஒரு குழந்தை, எந்த ஒரு இளைஞன் போராடுகிறானோ அவனுக்காக இந்த உலகம் தன்னுடைய வரலாற்று ஏடுகளில் எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கும் என்பதற்கு உதாரணம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க, காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஒரு காபி போடு,
4: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் தொடரும். 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 9:45 வெற்றி பயணம் 12 மத்திய அரசின் 12 சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பழனியைச் சேர்ந்த தங்கராஜ் அவர்கள். இன்று காலை 10:30 ஒருபட பாடல்கள். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை. முற்பகல் 11:30 ஸ்டம்ப்டு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:47 திரை இசை பாடல்கள். நண்பகல் 12 சிநேகிதியே. 12:40 தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல். பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை பாடல். இன்று பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்று மாலை 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் தொடரும். 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். இன்று 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026. இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரை இசை. இன்று இரவு 9:30 சக்கரவியூகம் பகுதி 6 கேட்கலாம். இன்று இரவு 10 பட்டுச்சிறகு. இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 20 இன்றைய சிறப்புகள்.
2: ஜூன் 20 இதே நாளில் தான் MW என்ற சோதனை ஏவுகணை வெளி உலகிற்கு சென்ற முதலாவது மனிதனால் செய்யப்பட்ட பொருள் என்ற சாதனையை படைத்த ஆண்டு 1944.
1: ஜூன் 20 இதே நாளில் தான் 5261 யுரேகா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1990.
2: ஜூன் 20 இதே நாளில்தான் தமிழக கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் எழுத்தாளருமான சுரதா அவர்கள் மறைந்த ஆண்டு 2006.
1: ஜூன் 20 இதே நாளில்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அரசு அங்கீகாரத்தை பெற்ற ஆண்டு 1248.
2: இதே நாளில்தான் சாம்வேல் மோர்ஸ் தந்திக்கான காப்புரிமத்தை பெற்ற ஆண்டு 1840.
1: ஜூன் 20 இதே நாளில் தான் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை கனடா ஹாமில்டனில் ஆரம்பித்த ஆண்டு 1877.
2: ஜூன் 20 இதே நாளில் தான் சத்ரபதி சிவாஜி தொடருந்து நிலையம் மும்பையில் திறக்கப்பட்ட ஆண்டு 1887.
1: ஜூன் 20 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய உயிரி வேதியியலாளர் ஃபெட்ரிக் கவுலன் ஆப்கின்ஸ் அவர்கள் பிறந்த ஆண்டு 1861.
2: ஜூன் 20 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் பொறியியலாளர் ஜாக் கெல்ஃபி அவர்கள் மறைந்த ஆண்டு 2005.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாண்டூர் ஸ்ரீ ஆதி

0: என்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடிரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
0: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
2: நேரம் காலை 6:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்ததாக நாம் கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
5: தமிழ்நாட்டின் பறவைகளும் விலங்குகளும் சொல்லும் அதிசய கதைகள். காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் முதலில் யாரை பார்க்கிறீர்கள்? ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மேலே பாருங்கள். மின் கம்பியில் உட்கார்ந்திருக்கும் குருவியை பாருங்கள். மரக்கிளையில் குதித்து கொண்டிருக்கும் அணிலை பாருங்கள். அப்போது

0: நமக்கே தெரியாமல் ஒரு புதிய உலகம் திறக்க தொடங்கும். பறவைகளின் சொர்க்க பூமி தமிழ்நாடு. உலகத்தின் பல நாடுகளிலிருந்து பறவைகள் தமிழ்நாட்டிற்கு விடுமுறைக்கு வருகிறது என சொன்னால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. சைபீரியா, மங்கோலியா, ரஷ்யா போன்ற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பல பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு பறந்து வருகின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமானது பூனாரை என்னும் ஃப்ளமிங்கோ. இந்த பறவையை பார்த்தால் அது இயற்கையின் பிங்க் கலர் மாடல் போல இருக்கும். நீண்ட கால்கள், நீண்ட கழுத்து, இளஞ்சிவப்பு நிற இறகுகள், பார்த்தாலே கண்கள் குளிரும். அதேபோல் பெலிகன் என்னும் பறவையின் அழகை பார்த்தால் ஒரு ஷாப்பிங் பை போல இருக்கும். மீன்களை பிடிக்க அதற்கென்று ஒரு தனி பை அமைப்பு இருக்கிறது. நாம் விரைவில் தூங்கும் போது சில பறவைகள் வேலைக்கு கிளம்புகின்றன. அதில் முக்கியமானது ஆந்தை. ஆந்தையின் கண்கள் மிகவும் பெரியவை. இருட்டிலும் தெளிவாக பார்க்கும் திறன் கொண்டது. அதனால்தான் இயற்கை அதற்கு நைட் ஷிஃப்ட் வேலை கொடுத்திருக்கிறது போல. ஆந்தை கெட்ட சகுனம் அல்ல, விவசாயிகளுக்கு உதவும் நண்பன். வயல்களில் இருக்கும் எலிகளை பிடித்து பயிர்களை பாதுகாக்கிறது. மரகதப்புறா. நம் மாநில பறவை மரகதப்புறா என்னும் எமரல்டு டவ் பெயருக்கு ஏற்ற மாதிரி பச்சை பசையல் என இருக்கும். நம் ஊர் காக்காவையும் குருவியையும் பார்த்து போர் அடித்திருக்கும் இந்த மரகதப்புறா ஒரு விஷுவல் ட்ரீட். ஆனைமலை பக்கம் போனால் இருவாச்சி என்னும் கிரேட் ஹார்ன்பில் என்ற பிரம்மாண்டமான பறவையை பார்க்கலாம். இதோட அழகே அதன் பெரிய மஞ்சள் நிற அழகுதான். அது பறந்து வரும்போது ஹெலிகாப்டர் வர மாதிரி விர் என்ற சத்தம் கேட்கும். தனது ஜோடி மேல் ரொம்ப பாசம் வைத்திருக்கும் ரொமான்டிக் பறவை இது. விலங்குகளின் சுவாரஸ்யமான பழக வழக்கங்கள். தமிழ்நாட்டின் காடுகளில் வாழும் மிக கம்பீரமான விலங்கு யானை. ஒரு யானை பல ஆண்டுகளுக்கு முன் சென்ற பாதையை கூட அதன் நினைவில் வைத்திருக்க முடியும். யானைகள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கின்றன. நாம் கேட்க முடியாத அளவுக்கு குறைந்த அதிர்வெண் ஒலிகளை பயன்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் யானைகளுடன் தகவல் பரிமாறிக்கொள்கின்றன. காட்டில் மிகவும் அழகாக ஓடும் விலங்கு என்றால் மான். மான்கள் கூட்டமாக வாழ்கின்றன. ஒரு மான் ஆபத்தை உணர்ந்தால் உடனே மற்ற மான்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அதாவது காட்டில் பாதுகாப்பு அலாரம் இயற்கையாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இது சாதாரண ஆடு இல்லை, நம்ம ஊர் ஸ்பைடர்மேன். செங்குத்தான பாறைகளில் நாம் நடந்தால் வழுக்கி விழுந்து விடுவோம் என பயப்படும் இடங்களில் இவை கூலாக ஜம்ப் பண்ணி போகும். கிராவிட்டி விதியை எல்லாம் இந்த வரையாடுகள் மதிப்பதே இல்லை போல. அடுத்த முறை நீலகிரி வால்பாறை பக்கம் போனால் கொஞ்சம் மண்ணாந்து மேலே பாருங்கள். பாறையில் ஒரு ஆடு ஸ்டைலாக போஸ் கொடுக்கும். அதை பார்த்தா எப்படிரா என நமக்கு தோன்றும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் சென்றால் அங்கே இருக்கும் மலை அணிலை பார்க்கலாம். சாதாரண அணில் இல்லை, இது கிட்டத்தட்ட சின்ன பூனை அளவில் இருக்கும். வால் மட்டுமே 2 அடி நீளம் இருக்கும். அது மரத்துக்கு மரம் தாவுவதை பார்த்தால் நம்ம ஊர் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் மாதிரி இருக்கும். அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சிங்கவால் குரங்கை பார்க்கலாம். இதன் முகத்தை பார்த்தால் ஒரு வயசான தாத்தா வெள்ளை தாடி வைத்திருப்பது போல் இருக்கும். வால் மட்டும் சிங்கத்தின் வால் மாதிரி இருக்கும். ஆனால் பாவம், இந்த தாத்தா குரங்குகள் இப்போ ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. பெரிய காடுகளுக்கு போனால்தான் விலங்குகளை பார்க்க முடியும் என நினைக்க வேண்டாம். நம் வீட்டை சுற்றியே பல அற்புதங்கள் இருக்கின்றன. அணில், காகம், மைனா, குருவி, புறா, மரங்கொத்தி இவை அனைத்தும் நம்மை சுற்றியே வாழ்கின்றன. அடுத்த முறை ஒரு குருவி பாடினாலோ, ஒரு மயில் தோகை விரித்தாலோ, ஒரு அணில் மரத்தில் ஓடினாலோ ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். ஏனென்றால் இயற்கை தினமும் நமக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருக்கிறது. அதை ரசிக்க நாம் நேரம் ஒதுக்கினால் போதும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு வார காலம் வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த

0: எண்ணில் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் பொட்டாசிய சத்தின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பு. பொட்டாசியம் வாழை மரத்தின் ரசாயன போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகின்றது. வேர்களின் ஊட்டச்சத்து மற்றும் தண்ணீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது. தண்டிற்கு வலிமையை சேர்க்கிறது. நொதிகளை ஊக்கப்படுத்துகின்றது. நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கின்றது. வாழை மரத்தில் உற்பத்தியாகும் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்தை தேவையான பாகங்களுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது. புரத சத்தை நிலை நிறுத்துகிறது. வாழை மரத்தில் தண்ணீரை நிலை நிறுத்தி வாடலை குறைக்கிறது. நோய் பூச்சி மற்றும் நூற்புழு தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கும் திறனை வாழை மரங்களுக்கு அளிக்கிறது. கலர் உவர் நிலங்களில் வாழை இலை கருகலை தவிர்க்க உறுதுணையாக உள்ளது. பொட்டாஷ் பற்றாக்குறை உள்ள வாழை மரத்தின் அடியில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்திற்கு மாறும். மேலும் பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலைகள் காய்ந்து கருகிவிடும். இவ்வாறு காய்ந்த இலைகளின் நடுநரம்பு கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் காய்ந்த இலையின் நுனிப்பகுதி வாழை மரத்தின் கிழங்கு பகுதியை, அதாவது தண்டின் அடிப்பகுதியை நோக்கி வளைந்து காணப்படும். இது கிளிமூக்கு போன்ற வடிவத்தில் காணப்படும். இதனால் இலை காம்புகள் அடுக்கடுக்காக காணப்படும். தார் வெளிவந்த பிறகு காய்கள் சுரக்கும் சமயத்தில் மண்ணில் பொட்டாஷ் பற்றாக்குறை இருந்து மரத்திற்கு பொட்டாஷ் சரியாக கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே இலைகளில் சேகரிக்கப்பட்ட பொட்டாஷ் மிக விரைவாக தார் பகுதிக்கு சென்றடையும். இத்தருணத்தில் அடி இலைகள் மிக விரைவாக உருக்குலையும். இந்நிலையில் காய்கள் நன்கு ஊறினாலும் அதன் தரம் குறிப்பிடும்படியாக இருக்காது. ஆகவே வாழை சாகுபடியில் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் பொட்டாஷ் பற்றாக்குறை தவிர்ப்பது மிக அவசியம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய மண்ணியல் துறை முதன்மை விஞ்ஞானி தெரிவிக்கின்றார். தமிழ்நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, மானாவாரி நிலக்கடலைக்கு 1 ஹெக்டேருக்கு 11 கிலோ நைட்ரஜன், 22 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 33 கிலோ பொட்டாசியம் இட வேண்டும். நீர்ப்பாசன நிலக்கடலைக்கு 1 ஹெக்டேருக்கு 22 கிலோ நைட்ரஜன், 44 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 66 கிலோ பொட்டாசியம் இட வேண்டும். நன்கு மக்கிய தொழு உரத்தை 1 ஹெக்டேருக்கு 10 டன் என்ற அளவில் விதைப்பதற்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு முன் இட வேண்டும். கால்சியம் மற்றும் கந்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய ஜிப்சம் 1 ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவில் விதைக்கும் போது இட வேண்டும். பயிர் சாகுபடியில் பயிர் வரிசைகள் நிலக்கடலை மற்றும் எள், நிலக்கடலை மற்றும் பருத்தி, நிலக்கடலை மற்றும் மக்காச்சோளம், நெல் மற்றும் நிலக்கடலை, நிலக்கடலை நெல் மற்றும் பயிர் வகைகளை பயிர் சாகுபடி செய்யலாம். ஊடு பயிர் சாகுபடி செய்ய நிலக்கடலை 6 பங்கு, உளுந்து 1 பங்கு அல்லது பயிர் 1 பங்கு என்ற விகிதத்தில் சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை 5 பங்கு மற்றும் பருத்தி 1 பங்கு என்ற விகிதத்திலோ, நிலக்கடலை 7 பங்கு மற்றும் ஆமணக்கு 1 பங்கு என்ற விகிதத்திலோ, நிலக்கடலை 6 பங்கு மற்றும் எள் 1 பங்கு என்ற விகிதத்தில் ஊடு பயிர் சாகுபடி செய்யலாம். அன்பர்ந்து தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது காண்டாமிருக வண்டு. ஒரு மண்பானையில் 5 லிட்டர் தண்ணீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870392422. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: காற்று வேணும், அது அதிகப்படியாகவும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் வேணும், அது நேரடியாக தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. 10 வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிரந்தரமான ஒரு மாதிரி அமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக இன்னைக்கு நடைமுறையில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் ஒரு காளான் உற்பத்தி

0: உற்பத்தி மினிமம் ஒரு நபர் ஒரு 10 கிலோவுக்கு மேல உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு தேவையான காளான் விதைய அவங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உருவாக்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு காளான் உற்பத்தி பண்றவங்க நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, தரமான காளான் விதைகள் கிடைக்கல. வணிகர் எதே உற்பத்தி பண்ணிக்கணும், எல்லாரும் அந்த மண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுக்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அதிகப்படியா தமிழ்நாட்டில் தேவைப்படும். இந்த நவீன முறையில் காளான் வளர்க்கக்கூடிய ஒரு பில்டிங் குள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கு அந்த குழியில மாத்தி அமைக்கிற செலவு வந்து இல்லாம போயிருது. இப்போ ஒரு அறைக்குள்ள பண்ணோம்னா முதல்ல அந்த அறைக்குள்ள வந்து சைடு சுவர்கள் ஈரம் பாதிக்காத அளவுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணும். நவீன கருவிகள் ரூம்குள்ள இருக்கக்கூடிய காற்ற வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இது மாதிரி செய்யும் போது மிகப்பெரிய அளவுள்ள மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா எவ்வளவு அளவு காற்றோட வந்து நேரடியாக உள்ள போகாம அந்த காளான் வச்சிருக்க அளவுக்கு உயரத்துல போய் அந்த காளான் சுற்றி வரும்போது காளான் படுக்கையில் வரக்கூடிய வெப்பம் குறையுது. ரூம்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ற தொழில்நுட்பமே இன்னைக்கு வந்து யாருமே நிறைய 95% உபயோகப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒன்று பண்றாங்க, அது வந்து இயற்கைக்கு மாறா சில விஷயங்கள் நடக்கும்போது காளான் ஏதோ ஒரு வகையில வந்துருது. ஒரு நிரந்தரமான தொழில்நுட்பங்கள் கண்டிப்பாக தேவை. நிறைய விஷயங்களை நாங்கள் உணர்ந்துட்டோம். அதுக்கான விஷயங்களை சின்ன லெவல்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய அளவுல இதுக்கு ஒரு மாதிரி அமைப்பு சென்னையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள், உள்ள ஒரு நபர் வந்து புதுசாக ஒரு நபர் உள்ளே போனாங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய இடையூறுகள், காளானுக்கு இடையூறுகள். ஏன்னா காளான் வந்து ஒரு உயிர், ஒரே நபர் உள்ளே போய் அவங்க வந்து காளானுடைய இயற்கையாக இனிமையாக அதை பேசி அதை காளான் வளர்க்கக்கூடியது இருக்கும். அதில் வேற ஒருத்தர் நபர் போய் உள்ளே போய் பேசும்போது அதுவே காளானுக்கு இடையூறாகவும் வருது. இது மாதிரி தொழில்நுட்பம் ரொம்ப விஷயங்கள் வந்து இருக்கு. அப்போ நடைமுறையில் வந்து ஒரு தொழில்னு பார்க்கும்போது புதிய புதிய நபர்களை உள்ளே போய் பார்க்கவும் முடியாது, இடையூறுகள்னால உற்பத்தி லெவல் குறையுது. அப்போ இதுவே இன்னைக்கு வந்து காளான் தொழிலில் ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. ஒருத்தர் போய் கத்துட்டு வர்றாரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுப்பாங்க, இதுல வந்து அதிகமான நபர்கள் உள்ள போகக்கூடாது, புதிய புதிய நபர்கள் உள்ள போனா அதன் மூலம் காளான்ல வந்து தொற்றுகள் ஆரம்பிச்சு அது வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்ப இதுவே ஒரு நபர் உள்ள வந்து அனுமதிக்கிறதுக்கு வழி இல்லாம போயிருது. இப்ப புதிய தொழில்நுட்பங்களை தேடணும்னா அப்ப அதுக்குள்ள ஒரு அனுபவப்பட்ட நபர்கள் தேவைப்படுது. அப்ப அவரே உள்ள போறதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்துருது உற்பத்தியாளருக்கு. ஏன்னா அவர் வந்து பெரிய லெவல்ல வந்து பண்ணியிருக்க மாட்டாரு, நிறைய அளவுல கத்திருக்க முடியாது. ஆனா அறிவியல் பூர்வமா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பயிற்றுவிக்கப்படல, இல்ல பயிற்றுவிக்கப்படுறது தெரியாம எத்தனை பேர் 6 மாசம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. காளான பத்தி முழுமையான அனுபவம் பண்ணவங்க வந்து செய்யறாங்களாம் கிடையாது.
1: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி. ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீனவள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது.

0: கல்யாண பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மநிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன சொல்றேன்,
4: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
4: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
5: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
4: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
5: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
7: Tam tam tararam pam pam pam tam tam tararam pam pam tarerarerarerar.
8: ஆகாஷ்வாணி மதுரை.

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் மழலை கீதமாய் பூந்தளிர் நிகழ்ச்சி கேட்க இருக்கோம். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்மளுடன் இணையும் குழந்தை யாருன்னு கேட்கலாம்.
1: வணக்கம், என் பேர் பூங்கவின். நான் 3 வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி பேச போகிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889 நவம்பர் 14 பிறந்தார். அவர் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். அதனால் தான் குழந்தைகள் அவரை சாச்சா நேரு என்று அழைத்தனர். அவருடைய பிறந்த நாள் என்று இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நேரு அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் சேர்ந்து போராடினார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். அவர் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல செயல்களை செய்தார். பள்ளிகள், கல்லூரிகள், அணைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். நேரு அவர்கள் குழந்தைகளை நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். அதனால் குழந்தைகள் நல்ல கல்வி கற்று ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று எப்போதும் விரும்பினார். நம் அனைவருக்கும் நேரு அவர்களின் நல்ல எண்ணங்களையும் நாட்டுப்பற்றையும் பின்பற்ற வேண்டும். குடிமக்களாக வளர்ந்து இந்தியாவை உயர்த்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: வண்டி வருகுதுல வள வளைஞ்சி வளவுல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரை இசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 7:09. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மஜ்னு திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தினமும் காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற

0: வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370th சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான இரகசிய கூட்டணி இருப்பதாகவும் பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு

0: திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலையை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறி வரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தீஸ் எதிரில் மதுரை.
3: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று மாணிக்கவாசகருடைய குரு பூஜை நாள். ஆனி மகம் பாண்டூர் ஸ்ரீ ஆதி வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பாண்டூர் என்னும் கிராமத்தில் இக்கோயில் உள்ளது. இது ஒரு திருவாசகத்தலம். மாணிக்கவாசகர் திருவாசகம் கீர்த்தி திரு அகவலிலே பார் இரும் பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்தும் என்று இந்த தலத்தை குறிப்பிடுகிறார். சிவபெருமான் பிறவிப்புணியை நீக்குபவர். அதனால் அவரை வழிபடும் போது திரையம்பகம் யஜாமகே சுகந்திம்பொட்டிவர்தனம் ஊர்வார் இவ பந்தநாத் மிருத்யோர்முக்ஷி யமாமிர்தாத் என்று வழிபடுவார். வைத்தீஸ்வரன் கோவிலை சுற்றி பஞ்ச வைத்தியநாத ஸ்தலங்கள் உள்ளன என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவற்றுள் ஒன்றுதான் பாண்டு. இந்த கோவிலும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு முற்பட்ட தலம். எனவே இங்கு இறைவன் ஆதி வைத்தியநாதர் என போற்றப்படுகிறார். மகாபாரத யுத்தம் முடிந்தவுடன் தனது புதல்வர்களை 100 பேரையும் கொல்லப்பட்டதால் மிகவும் வருந்திய தாயார் பாண்டவர்களை நோக்கி நீங்கள் பாண்டு என்னும் நோயால் அவதிப்படுவீர்கள் என்று சபித்தாள். உடனே பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் பரிகாரம் கேட்டனர். உடனே நீங்கள் ஐவரும் காவிரிக்கரையின்

0: உள்ள ஆதி வைத்தியநாதரை வழிபடுங்கள், நோய் குணமாகும் என்றார். உடனே பாண்டவர்கள் மயிலாடுதுறையில் அருகில் வர அவர்களுக்கு பாண்டுரோகம் ஏற்பட்டு அவர்களால் நிற்கக்கூட முடியவில்லை. உடனே மகாவிஷ்ணுவாக தோன்றிய கிருஷ்ணர், இங்குதான் அந்த சிவலிங்கம் உள்ளது, அதை வழிபடுக என கூறி மறைந்தார். அதன்படி அங்கு தேடிய பொழுது ஒரு சிவலிங்கம் காட்சி தந்தது. அதனை 45 நாட்கள் பூஜை செய்து வழிபட்டார்கள். அதனால் ரோகம் நீங்கியது. பாண்டவர் சிவனருள் பெற்ற இடம் பாண்டூர் என பெயர் கொண்டது. பாண்டவர் நோய் போக்கிய இறைவன் ஆதி வைத்தியநாதர் என பெற்றார். இத்தலத்தை பாண்டவர்களுக்கு சுட்டிக்காட்டிய கிருஷ்ணருக்கு பாண்டவ சகாய சுவாமி கோவிலும் ஊரின் மேற்கு பகுதியிலே உள்ளது. சனியின் கோபத்தால் கார்கோடனால் தீண்டப்பெற்று கருநிறம் மாறிய நளன் அவனுடைய உருவம் மாறுவதற்கு கோடங்குடியில் உள்ள கார்கோடநாதரை வழிபடுவதற்கு முன் பாண்டூர் ஆதிவைத்தியநாதரை வழிபட்டு அருள் பெற்றாராம். இதனால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது, சனீஸ்வரருக்கு மட்டுமே சன்னதி உள்ளது. கிழக்கு பார்த்து சிவாலயம் கோவிலின் நுழைவு வாயிலில் ஒரு வளைவுடன் உள்ளது. அந்த வாயிலில் சிவன், பார்வதி, நந்தி, பூதகணங்கள் போன்றோரின் சிலைகள் உள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம், நந்தி உள்ளனர். அடுத்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை உள்ளது. இந்த கருவறையை சுற்றி பாலவிநாயகர், பாலமுருகன், துர்கை, தட்சிணாமூர்த்தி, பிரகார கணபதி, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சனீஸ்வரர், சூரியன், பைரவர் சன்னதிகளும் உள்ளன. மகாமண்டபத்தின் தெற்கு நோக்கி பாலாம்பிகை என்னும் தையல் நாயகி சன்னதி உள்ளது. கருவறையில் கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியராக ஆதிவைத்தியநாதர் உள்ளார். இவரை வழிபட்டு ஹரிச்சந்திரன் தனது கடனை தீர்த்தான். எனவே இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 3வது சனிக்கிழமையில் கடன் நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது. பங்குனியில் பெருந்திருவிழா, நவராத்திரி, சித்திரை 3வது சனிக்கிழமை, மகாசிவராத்திரி, சனிப்பெயர்ச்சி, அன்னாபிஷேகம், பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மணிவாசகம் பாடியருடைய பாண்டூர் ஸ்ரீ பாலாம்பிகை உடனாய ஸ்ரீ ஆதிவைத்தியநாதரை வழிபட்டு திருவருளும் குருவருளும் பெறுவோமாக. மாணிக்க வாசகர் திருவடிகளை போற்றி ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நிலையத்தில் நேரம் காலை 7:31. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. இந்தியாவில் மதுரை உட்பட 28 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டெக்னிக்கல் ஆபீசர், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அசிஸ்டன்ட், நூலக உதவியாளர் உட்பட 57 பதவிகளில் மொத்தம் 1484 காலி இடங்கள் உள்ளதாக அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, எம்எஸ்சி கல்வி தகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வயது வரம்பை பொறுத்தவரையில 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு.

ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 30/6/2026 இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரங்களுக்கு aimsexams.ac.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா மூலம் வாழ்க்கை முறை நோய்களை நிர்வகித்தல் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
1: சாதாரணமா தினசரி வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய வேற வேற நோய்கள், அது என்ன, ரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய். நீரிழிவு நோயை பத்தி திருப்புகள்ல அருணகிரிநாதர் பாடி வச்சிருக்கிறார். அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரி குணநாசிடமே நீரிழிவு விடாத தலைவலி. விடாத தலைவலின்னா மயக்கிறேன். போகை எழுகட மாலையோடே அப்படி ஒரு திருப்புகள்ல இந்த நோய்கள் பத்தி ஒரு பட்டியல் போடுறார். இதெல்லாம் இல்லாம என்ன காப்பாத்து முருகாங்கிறார். எல்லா மார்க்கத்திலையும் பக்தி யோக மார்க்கத்திலையும் அவங்களுக்கு தேவை என்ன, நிம்மதி. இந்த நோய்கள்ல இருந்து நம்ம ஆசன பயிற்சிகள் பிராணாயாமத்தின் மூலமா எப்படி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வது. திற சுகம் ஆசனம், நிலையான ஒரு ஆசனம், அதாவது ஒரு நிலை கொடுக்கணும். நிலைச்சு இருக்கணுங்கிறதுக்காக உடம்ப டைட்டா வச்சுட்டு எங்கேயோ வலிக்குது அப்படின்னு சொன்னா யோக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. சுகம் வேணும், திற சுகம் ஆசனம், அது ரெண்டும் இருந்தால்தான் அது ஆசனம். நான் பாடல ஆசனம் செய்யணும்னு சில போட்டிகள் எல்லாம் பார்ப்போம். கைய ஊனி கால் ரெண்டையும் தலைக்கு மேல நல்ல உயர்த்தி அப்படியே பின்பக்கம் வளைச்சு தரையில இறக்கிட்டு திருப்பி அங்கிருந்து மெதுவா கால் தூக்கி எழுப்பி வந்தா தலை சுத்தி கீழே விழுந்துருவான் பையன். ஏன், உடம்புக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை கடந்து முயற்சிக்கும் போது அது தவறு. அதத்தான் ரிஷி பதஞ்சலி திற சுகம் ஆசனம் அப்படி சொல்லி வச்சிருக்கார். அப்போ நின்ற நிலையோ உட்கார்ந்த நிலையோ படுத்த நிலையோ, இந்த படுத்த நிலையில மல்லாந்து படுத்தது குற்றப்படுத்தது ரெண்டு நிலைகளும் இருக்கு. இதை கடந்து முட்டி போட்ட நிலை, மூட்டு வலி இல்லாதவங்க முட்டி போட்ட நிலையில சில ஆசனங்கள் செய்யலாம், பக்கவாட்டுல படுத்த நிலையில சில ஆசனங்கள் செய்யலாம். அப்படி இந்த ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதுகு தண்டை அடிப்படையா கொண்டு நாலு பக்கம், அதாவது முன்னாடி குனியறது, பின்னாடி விளையறது, பக்கவாட்டுல தாக்கிறது, முறிச்சி திருகிறது, இந்த நாலு பக்கத்திலையும் வேலை கொடுத்துட்டு தலை கீழே விட்டு முடிஞ்சா கால் மேல தூக்குறது, இல்ல உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு பர்வதாசனம் அந்த ஆசனம் வரைக்கும் செஞ்சுக்கிறது. பெண்களுடைய சாதாரண நமஸ்கார நிலை அவ்வளவு அருமையான ஆசனம் மாத விளக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதே மாதிரி புஜங்காசனம், தனுராசனம், பர்வதாசனம் இதெல்லாமும் நம்முடைய ஜரிமானம் கழிவு இந்த மண்டலங்களை நல்ல தூண்டி விட்டு வேலை செய்யக்கூடிய ஆசனங்கள். மத்த தடகள விளையாட்டுகள், அதாவது நீச்சல், ஓடுறது, தாண்டது, குதிக்கிறது, இது எல்லாத்தையும் நாம அதிகம் பயன்படுத்துறது நம்முடைய கைகளும் கால்களும். உடம்புல மற்ற உறுப்புகளையும் பயன்படுத்துறோம், ஆனா அதிகமா பயன்படுத்துறது கையும் காலம். யோக மார்க்கத்துல ஆசனங்கள்ல நாம் நம்முடைய முதுகு தண்டை நிறைய வளைச்சு திருகி முறுக்கி தாக்கி பயன்படுத்துறோம். முன்னாடி குனிஞ்சால் பாதஹஸ்தாசனம், பின்னாடி வளைஞ்சால் அர்த்த சக்கராசனம், பக்கவாட்டுல தாஞ்சால் அர்த்த கட்டி சக்கராசனம், திரிகோணாசனம், முறுக்கி திருகின நிலை இடது கையால வலது கால தொடர்றது, அதுல நிறுத்தி வச்சு பத்து மூச்சு, அது பரிவுறுத்த திரிகோணாசனம். அப்போ இப்படி ஒரு நாலு ஆசனம் நின்ற நிலை. இதே மாதிரி உட்கார்ந்த நிலையில படுத்த நிலையில ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று நிலைகள்லையாவது இப்படியான ஆசனங்களை செய்து அந்த ஆசனங்களால நம்ம உடம்புக்கு ஒரு மாற்றம், அது பாதிப்புன்னு சொல்லக்கூடாது.

0: அது இன்ஃபுளுயன்ஸ். இது உடம்புக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அந்த மாற்றம் அடங்குற வரைக்கும் அமைதியா இருக்கிறது, அதுதான் சவாசனம். அந்த சவாசனம் செஞ்சுட்டு நாடி சோதனா அப்படிங்கிற அந்த பிராணாயாமத்தை செஞ்சால் 30-40 நிமிடங்கள் ஆரோக்கியமான பயிற்சி தினசரி நமக்கு கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா மூலம் வாழ்க்கை முறை நோய்களை நிர்வகித்தல் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜெய் சந்திரசேகர சர்மா அவர்கள்.

நேரம் காலை 7:43. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக நாளிதழ்களில் வந்த செய்திகளில் சிலவற்றை கேட்கலாம். மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சார்பில் பிரதமரின் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலையில் சேர்ந்தவர்கள் வேலை வழங்கிய நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கல், பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. இத்திட்டத்தை நேற்று மாலை டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்து பேசினார். மதுரை மண்டல நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரை காந்தி மியூசியம் அகம் அறிவோம் அமைப்பின் சார்பில் காந்தி மியூசியத்தில் நாளை June 21 காலை 7:35 முதல் 9:30 வரை இலவச யோகா பயிற்சி நடைபெற இருக்கிறது. 10 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் கலந்து கொள்ளலாம். இலவச யோகா பயிற்சிக்கு முன்பதிவிற்கு அலைபேசி எண் 9994123091 என்ற அலைபேசி எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மதுரை வடக்கு கோட்டத்திற்கு உட்பட்ட மாட்டுத்தாவணி அண்ணா பேருந்து நிலையத்தின் துணைமின் நிலையங்களில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. மாவட்ட நேயர்கள் அழைத்து விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 25:30, 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30, 171, 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சிக்கு வரலாம்.

நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் விருப்ப பாடல்களை விருப்பம் போல் வழங்கும் பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்கானது. தேனி மாவட்ட நேயர்களை, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம். இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்கானது. நிகழ்ச்சியில பாடல் கேட்டு காத்திருக்காங்க யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சுத்தாங்கல்பட்டி கங்காதரன். நிலையத்தில் மேடம்,
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்காங்க மேடம்.
0: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
1: தாய் கிழமையில இருந்து ஒரு நல்ல சூப்பர் சாங்க போட்டுருவோம் மேடம்.
0: சரிங்கய்யா, பாடல் கேட்டலாம். நன்றி.

வர்ற அதிரடி சர வெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
4: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
5: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம்
6: மேம்படுத்தப்பட்டுள்ளது. அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
8: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
7: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
8: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
9: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
10: நேரம் காலை 8:16. நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: நாங்க பண்ணைபுரத்துல இருந்து இந்திரா பேசுறீங்க மேடம்.
10: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
11: எனக்கு தலைவா படத்துல இருந்து தலைவாங்கிற பாட்டு போடுங்க மேடம்.
10: பாடல் கேட்டுருவோமா?
11: தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம்.
10: இதோ பாடல் இசைக்கிறது கேட்டு மகிழலாம்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: தேனி மாவட்ட நேயர்கள் உற்சாகமாக பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நிலையத்தில் எல்லாம் நலமாங்கம்மா.
0: எல்லாருமே நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்குங்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் ஈசி இசைமணி புஷ்பமுங்கம்மா.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சீமராஜா அவர்கள் வாரே வாரே சீமராஜா என்ற பாடலை கொடுங்கம்மா.
0: சரிங்க, இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா ஏ அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா ஏக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 8:30. இப்போ நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும் ஐயா. ராமராஜ் ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: அமரனா வெண்ணிலவு சாரல் நீ போடுங்க மேடம்.
4: சரிங்க, பாடல் கேட்டுருவோமா?
5: பாட்டு கேட்டுருவா மேடம்.
4: இதோ பாடல் இசைக்கிறது அனைவருக்காகவும்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: நேர்களை நினைவூட்டுகிறோம். இன்றும் ஒரு பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை. இந்த தலைப்போட தான் வளம் வர காத்திருக்கிறது. நேர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு சொல்ல வாங்க. 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 5 2 என்ற மதுரையின் முன்னணிப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை. இப்பொழுது நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தேனி மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உற்சாகமா பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நிலத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சுத்தார்பட்டியிலிருந்து பிச்சை மணி.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம வீட்டு பிள்ளைகள இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம்
2: மேம்படுத்தப்பட்டுள்ளது. அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேரம் காலை 8:43. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேனி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்துட்டு இருக்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அலைக்கலாம் 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 52 என்ற மதுரையின் முன்னணி

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நேரம் காலை 8:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா?

0: நிறைவடைகிறது. பாட்டு வேணுமா?
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஒரு அரசன், அவனுக்கு வயசாகிட்டது, அதனாலேயே கவலை பயம் எல்லாம் அதிகமாகிட்டது, மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன். அதனால் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனால், என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதிச்சு வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாராம். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் வந்து யோசனை பண்ணாங்க, என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாரா அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போயும் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது. வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு. கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துட்டுது. ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிட்டு வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சான் அவன். இவ்வளோ அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணிச்சான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா, கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா அப்புறமாதப்படுது. இப்போது ஆடல்

0: கடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால் புரியல, நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலகணம் வந்துட்டுது. அகம்பாவம் வந்துட்டுது, லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு, அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டது. அவ்வளவுதான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மளும் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான், அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்கிறான், பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னான்னா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோடய அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் காலை 8:55. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில்

0: குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும். நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு. என் மனம் விரும்பும் நூல்களை கொடுங்கள், வாழ்நாள் முழுதும் சிறையில் வாழ சம்மதிப்பேன் என்பது மாஜினி அவர்களின் வார்த்தைகள். ஒரு சிறந்த புத்தகம், நல்ல நண்பன் மட்டும் இல்லைங்க, நல்லவைகள் பல கற்றுத்தரும் ஆசானும் கூட. எனவே நன்மை பல நல்கும் வாசிப்பை நேசிப்பும் உயிர் காட்டின சுவாசிப்பும்னு சொல்லி உங்களுக்காக குடி குடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம பீட்டான பாடல்கள் தர காத்திருப்பது லாவண்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால் தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
2: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்
4: அனைத்து வயதினருக்கும்

0: 34428 மற்றும் 0452-253-1366.
1: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நேரம் காலை 9:14 நிமிடம், 28 நொடிகள். மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இன்றைக்கு கியான் பாரதம் மிஷன், ஞான பாரத திட்டம் குறித்த தகவல் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய கலாச்சார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுதான் இத்திட்டம். இந்தியா முழுவதும் உள்ள சுமார் 1 கோடிக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகளை கண்டறிந்து பட்டியலிடுவதோடு அவற்றை பாதுகாத்து டிஜிட்டல் வடிவில் மாற்றி தேசிய டிஜிட்டல் களஞ்சியத்தில் சேமிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். உலகளவில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் மாற்றுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது இத்திட்டம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. குடி குடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சும பீட்டான பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு.

நிகழ்ச்சியின் அடுத்த தகவலா இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்னு தெரிஞ்சுக்க போறோம். சேலத்தை சேர்ந்த ஆர் ரித்திகா ஸ்ரீ தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் ஆவார்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேரம் 9:32:16. ரெடிமிக்ஸ் காத்திருக்க நேரமில்லை, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல. இந்தியா முழுவதும் பல இடங்களில் அகழ்வாய்வு பணி நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேன்னு பார்த்தீங்கன்னாக்க சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி அப்படின்ற மாவட்டங்களில் பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அந்த வரிசையில் பண்டைய கால தமிழர்களின் திறனை பறைசாற்றும் இரும்பு உலைக்கலன் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 11வது கட்ட அகழ்வாய்வு சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்துட்டு இருக்கு. இங்கே தாங்க பண்டைய கால தமிழர்களின் திறனை பறைசாற்றும் இரும்பு உலைக்கலன் கண்டறியப்பட்டுள்ளது.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தரும் நிறைவான தகவல். போர்க்கால அமைதி விருதுகளில் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதினை பெற்றுள்ளார் தமிழ்நாடு தேனி மாவட்டம் காமையகவுண்டம்பட்டியைச் சேர்ந்த நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.

வலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.

0: நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ. கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ். ராதாதேவர் அவர்கள்.
2: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டுகால சாதனைகளை பற்றி, வளர்ச்சியை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் உள்கட்டமைப்பு துறையில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசினுடைய மாபெரும் சாதனைகளை பத்தி நாம இன்னைக்கு பேச இருக்கின்றோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். உள்கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லும்போது ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது. நம்ம நாடு பொருளாதாரத்துல முன்னேறது எல்லாமே இந்த உள்கட்டமைப்பை பொறுத்து தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம சுத்தி பார்க்கும்போதே தெரியுது, ரோடெல்லாம் நிறைய வந்திருக்கு, நேஷனல் ஹைவேஸ் வந்திருக்கு, ரயில்வேஸ் வந்து முன்னேறி இருக்கு, ஏர்போர்ட் நிறைய வந்திருக்கு, இப்படி எல்லாம் பாக்குறோம். இப்ப இதை என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு இத ஒரு ஸ்கீமா திட்டமா அறிவிச்சிருக்காங்க. அதுல PM கட்டி சக்தி, அப்புறம் பாரத் மாலா, சாகர் மாலா, உதான், இப்படி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு வருது. இதுல முதல்ல நம்ம பாரத் மாலா அதாவது சாலைகள் விரிவாக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம்?
2: ஒட்டுமொத்தமா சொல்ல போனா நம்ம நாட்டினுடைய வேகமான வளர்ச்சி, இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இருந்து 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற போறோம் அப்படின்னு நம்ம ஆணித்தரமா சொல்றோம் இல்லையா. இந்த வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அடிப்படையே இந்த உள்கட்டமைப்பு துறையில மத்திய அரசினுடைய மிகப்பெரிய சாதனை தான் காரணம்னு சொல்லலாம் மேடம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சர்வதேச தரமா இந்த வளர்ச்சியடைந்த நாடுகள்ல எப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு இருக்குதோ அதே அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில உள்கட்டமைப்பு வசதி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. சில சாலைகள் எல்லாம் நம்ம பயணிக்கிறப்பெல்லாம் நம்ம இந்தியாவில தான் பயணிக்கிறோமா, இல்ல அமெரிக்கால பயணிக்கிறோமா, ரஷ்யால பயணிக்கிறோமா, சைனால பயணிக்கிறோமா என்ற அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை வந்து நம்ம இந்த உள்கட்டமைப்புல பாக்குறோம். குறிப்பா PM கதிசக்தி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே இந்த உள்கட்டமைப்புக்காக பாரத் மாலா, சாகர் மாலா, உதான் திட்டங்கள் வந்து உருவாக்கி இன்னைக்கு அந்த மிக வேகமான ஒரு உள்கட்டமைப்பு வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். இதன் மூலமா ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புக்கு இந்த உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அடித்தளமாக விளங்குது. குறிப்பா நீங்க பாரத் மாலா திட்டம் பத்தி கேட்டிருந்தீங்க, பாரத் மாலா பரியோஜனா அப்படின்னு அந்த திட்டத்தின் பேரு. இது எதுக்காக சொன்னா, சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் இதனுடைய விரிவாக்கத்துக்கான ஒரு திட்டம் தான் இந்த பாரத் மாலா பரியோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 2014 91,287 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்தன. 2025-26 பாத்தீங்கன்னா இந்த திட்டம் மூலமாக 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்க பணி வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60% உயர்வுன்னு சொல்லலாம் மேடம். இதன் மூலமா 60% உயர்வு நடந்திருக்கு. கட்டுமான வேகம், இதுக்கு முன்னாடி 2014 ஒரு நாளைக்கு 11.6 கிலோமீட்டர் தான் கட்டுமான வேகம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் கட்டுமான பணிகள் அந்த வேகம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் வே இல்ல சில நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள்லாம் இருக்கு. முன்னாடி 93 கிலோமீட்டர் தான் இருந்தது. இப்ப இந்த திட்டத்தின் மூலமாக 2000

0: 2600 கிலோமீட்டராக அதை அதிகரிச்சிருக்கிறோம். இதே மாதிரி கிராம பகுதிகளிலும் கூட மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தின் மூலமாக சாலை சீரமைப்பு பணிகள் நடக்குது. கிட்டத்தட்ட நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.8 லட்சம் கோடி அளவுக்கு கிராமப்புற சாலைகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு மேடம்.
1: உதான் திட்டத்தில் என்ன மாதிரியான விரிவாக்கம்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க?
0: 2014 பார்த்தீங்கன்னா மேடம், இந்தியாவில் விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 74. இன்றைய தேதியில் இந்த உதான் திட்டத்தின் கீழே 88 புதிய விமான நிலையங்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் 148+ விமான நிலையங்கள் வந்து இன்னைக்கு இயக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள், எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய, சுற்றுச்சூழலையும் உள்ளடக்கிய கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் வந்து இருக்குது. இதன் மூலமாக என்ன இருக்குன்னா, இந்தியாவில் பயணிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்திருக்கு. காரணம் என்னென்னா, மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்தியாவில் விமான கட்டணம் வந்து மிக மிக குறைவு. அதனால இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட விமானத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் மேம்பட்டிருக்கு. இன்னைக்கு மதுரை விமான நிலையம் கூட சர்வதேச விமான நிலையமாக மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி விமான நிலையம் மேம்படுத்தப்பட்ட விமான நிலையமாக மாற்றிருக்கிறாங்க. தூத்துக்குடி விமான நிலையமும் சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட ஒரு விமான நிலையமாக மாற்றிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னைக்கு விமான நிலையங்கள் வந்து சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையங்களாக, அதிகமான விமான சேவைகள், பல நகரங்களை இணைக்கக்கூடிய விமான சேவைகள் எல்லாம் இந்த உதான் திட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க மேடம்.
1: நானும் சில விமான நிலையங்கள்லாம் போய் பார்த்தப்ப, பெங்களூரில் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், சர்வதேச தரத்தோட உலகத்தில் உள்ள மற்ற விமான நிலையங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றது கண்கூடாவே பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நாம் ஏற்கனவே நம்ம இந்த ரயில்வே துறை பற்றி பேசும்போது நம்ம பேசணும். ரயில்வே துறை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு? இவ்வளோ 140 கோடி மக்கள் வசிக்கிற இந்த நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்றது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதிகமான ரயில் நிலையங்கள் இருக்கு, அதிகமான ரயில்கள் ஓடுது, அதிகமான ரயில்வே லைன் இருக்கு. அந்த ரயில்கள்லாம் வந்து மின்மயமாக்கலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ 90% 100% நம்ம முடிய போகுது. நமக்கு அந்த அளவுக்கு மின்மயமாக்கம் பண்ணி வச்சிருக்கோம். வந்தே பாரத் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லா ஊரெல்லாம் அதே பேச்சாதான் இருக்கு. 144 வந்தே பாரத் வந்து இப்போ இயக்கிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, மெட்ரோ ரயில் முக்கியமான நகரங்களில் இப்போ சென்னை மாதிரியான நகரம், பெங்களூரு மாதிரியான நகரங்கள், மும்பையிலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இப்ப மெட்ரோ ரயில் வந்து ரொம்ப எளிதாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கவச் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாமளே உள்நாட்டில் அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கோம். ரயில்வேல கூட நம்ம பெரிய அளவு மாற்றங்களும் இதுவும் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு போன பதிவுல நம்ம அதை பற்றி நம்ம பேசணும் நிறைய. அப்புறம் துறைமுகங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. அதுல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, சாகர்மாலா திட்டங்கள், அதுல மத்திய அரசின் பங்களிப்பு என்னவாக இருக்கும்?
0: இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து முக்கியமோ அந்த அளவுக்கு துறைமுகங்கள் மூலமாக நீர்வழி போக்குவரத்தை அதிகப்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் இந்த சாகர்மாலா திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக துறைமுகங்களுடைய சக்தியை அதிகரிச்சிருக்காங்க, திறன் ஆற்றலை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்நாட்டு நீர்வழிகள் சரக்கு கையாளுதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மடங்கு உயர்ந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு சொல்லலாம், 710% அளவுக்கு உயர்வு பெற்று இருக்கு. இன்னைக்கு பல சிறிய துறைமுகங்கள் கூட நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் பகுதியில், குலசேகரப்பட்டினத்தில், அதேமாதிரி இங்கே நாகப்பட்டினம் பகுதியில் கூட சிறிய சிறிய துறைமுகங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கூட நீர்வழி போக்குவரத்தை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், சுற்றுலா திட்டங்கள் கூட மத்திய அரசாங்கம் இதன் மூலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும், ஏற்றுமதி இறக்குமதி அதிகப்படுத்துவதற்கும் இந்த சாகர்மாலா திட்டம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கு மேடம்.
1: அது போக இன்னொரு விஷயமும் நான் கவனித்தேன், ராமேஸ்வரம் போயிருந்தப்ப அங்கே இருக்கிற அந்த ஃபிஷர்மேன் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து சீவீடு, கடல் பாசி இதெல்லாம் வச்சு அவங்க சுயமாக தொழில் செய்வதற்கும் அதை ஏற்றுமதி செய்வதற்கும் கூட வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ராமநாதபுரத்துலேயும் அதை கவனிக்க முடிஞ்சது. போர்ட்டு இல்லை ஹார்பரு, அதில் அதில் நம்ம வந்து வெறும் அரசாங்கத்திற்கு தேவையான விஷயங்கள் மட்டும் செய்யாமல் அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கான உதவிகளையும் வந்து இந்த அரசு செய்து கொண்டு இருப்பதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடிஞ்சிச்சு.
0: நிச்சயமா மேடம்.
1: இதை தவிர வேற என்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க?
0: இது தவிர்த்து உள்கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுக்க பல்வேறு நகரங்களை மேம்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க.

0: இப்போ உதாரணத்துக்கு மதுரையை கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கொண்டு வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு, அதே மாதிரி சாலை மேம்பாடு, புதிய பஸ் நிலையங்கள், அதே மாதிரி வைகை நதி கரையோர சாலை விரிவாக்கம், இப்படி பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி நாடு முழுக்க நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அந்த அம்ரித் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடு முழுக்க அதிகப்படுத்திருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங், இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சினே சொல்லலாம், மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம நாட்டில் பூனே போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விதமான சாலை போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இவி சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ் வந்து பஸ்ஸு காரு அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாடு முழுக்க இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரெனவபிள் எனர்ஜி இன்டக்ரேஷன் சொல்லிட்டு புதிய எனர்ஜி, குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய ஆற்றல் மூலமாக இன்றைக்கி வீடுகளுக்கு சூரிய மின்சார சப்ள, தொழில் நிறுவனங்களுக்கு சூரிய மின்னாற்றல். இன்றைக்கி உலகத்திலேயே இந்தியா தான் சூரிய மின்னாற்றலில் மிகப்பெரிய பயன்பாடு கொண்டுள்ள நாடாக நம்மளோட நாடு வந்து மாறியிருக்கு. அந்தளவுக்கு நிறைய சாதனைகளை வந்து நம்ம பல்வேறு தளங்களில் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், இதனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக பண்ணதுனால நமக்கு இந்த போக்குவரத்துக்குரிய செலவுகள் வந்து குறைஞ்சிருக்கு. வேகமான ஒரு இணைப்பு கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக சர்வதேச அளவில் நம்ம நாட்டுக்கு முதலீடு ஈர்ப்பு வந்து அதிகமாயிருக்கு. பல்வேறு முதலீடுகள் வந்து இங்கே குவிய துவங்கியிருக்குன்னு, அதனால வேலைவாய்ப்பு அதிகமாயிருக்கு, தொழில்கள் வந்து பெருகிருக்கு, சுற்றுலா மேம்பாடு அதிகமாக ஆயிருக்கு. மேடம்,
1: இப்போ நீங்கள் ஈவின்னு சொன்னோடனே ஒரு விஷயம் கவனிச்சேன். மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பச்சை கலர் ஆட்டோ ஓடிட்டு இருந்தது. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க, இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இதில் ஓடுறது. அதில் என்ன பெரிய விஷயம்னா, ஒன்று சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடாமல் இருக்கு. எலக்ட்ரிக்கல் வண்டி ஓடும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 150 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய மாற்றமாக தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் இதில் ஓட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அதை ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ இந்தியா முழுக்கவே வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை வந்து நிறைய ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது நம்ம சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றுறக்கும்
0: அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் மத்திய அரசாங்கம் வந்து மானியம் வேற கொடுக்குறாங்க.
1: ஆமாம், மானியம் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம திருப்பி திருப்பி மறுபடியும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பிற நாடுகளை சார்ந்தெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாகும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் பெரிய அளவில் எல்லாருக்கும் உதவி.
0: நடக்கக்கூடிய மேற்காசிய அந்த போர், இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பல்வேறு விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் காரணம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து பல நாடுகளில் பெட்ரோலுடைய விலை 2 மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் பெரிய சிறிய அளவில் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்குது. காரணம் என்னென்னா, மாற்று எரிபொருள் சக்தியை வந்து நம்ம வந்து உருவாக்குனது தான் காரணம்.
1: அது ஒரு தொலைநோக்க பார்வையோடு நம்ம பிரதமர் அவர்களும் இந்த அரசும் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே சொன்னீங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கும் இதில் நிறைய பலன்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சிலதை சொல்ல முடியுமா சார்?
0: ஆ, நிச்சயமாக. பொதுவாக எந்த திட்டம்னாலும் தமிழ்நாடு உள்ளடக்கி தான் மத்திய அரசாங்கம் எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றாங்க. சிறப்பு கவனம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே சூரத் சென்னை எக்ஸ்பிரஸ் வே அதுக்கான தமிழ்நாடு பகுதிக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி ஏர்போர்ட் டெர்மினல் போன்ற திட்டங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கேலே இந்தியா திட்டங்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார், போர்ட் டெவலப்மெண்ட், சென்னை எக்மோர் தூத்துக்குடியின் போர்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கூட தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் மூலமாக பெரிய பலனை அடைஞ்சிருக்கும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் வந்து உள்கட்டமைப்புக்காக 4,800 கோடி மதிப்பிலான திட்டங்கள், சாலைகளாக இருக்கலாம், விமான நிலையங்களாக இருக்கலாம், அந்த 4,000 கோடி திட்டங்களை வந்து துவக்கி வச்சாங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக உள்கட்டமைப்பு வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு. மேடம்,
1: மிக்க நன்றி சார். ஏன்னா உள்கட்டமைப்பு என்பது எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு என்பது நன்றாக தெரிகிறது. அதில் தமிழ்நாட்டிற்கும் இவ்வளோ 4,800 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம். இதனால தமிழ்நாடு மேல்மேலும் முன்னேறும், நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக உருவாவதற்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சார். நன்றி.
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.

இதுவரை கேட்டது வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுத்தேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர் விருப்ப கானம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் தங்கராஜ் அவர்கள்.
3: நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டுடலாம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் தங்கரத்ன. ஆண்டி பத்தீங்க
3: உங்களை பற்றிய ஒரு

0: அறிமுகம் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்கய்யா.
1: பத்தி தங்கராஜுக்கு ஆண்டி விட்டீங்க. ஒரு விவசாய குடும்பங்க.
0: உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நாங்க வந்து 4 பேர் இருக்கிறோங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு.
0: பையன் என்ன பண்றாங்க, பொண்ணு என்ன பண்றாங்க?
1: பையன் வந்து கோயம்புத்தூர்ல வேலை இருக்கு அப்படிங்க. பொண்ணு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை அவனாசியில இருக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
1: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது. தமிழ் ஒருபாடு, ரொம்ப எம்ஜிஆர் பாட்டு.
2: நல்ல நல்ல

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: நாங்க வந்து விவசாயங்க, விவசாயம்னா அந்த மேற்கு காட்டு எல்லாம் வைப்போங்க, அது கொஞ்சம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க பாப்போங்க. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தக்காளி, கத்திரி, இந்த வெண்டைக்காய் எல்லாம் வச்சு எடுப்போங்க.
2: இன்னைக்கு நீங்க எல்லாம் பேசும்போது உண்மையிலே நம்ம எல்லாம் கிராமத்துல பிறந்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு ஏக்கமாவே இருந்துட்டு இருக்குது.
1: ஊருக்கு மூணு வாங்க வந்து ஒரு மாசம் தங்கி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அமரா டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: ஆமா, அது கேள்விப்பட்டிருக்கேன்.
1: இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க அமரா டேம்.
2: ஓ சூப்பர்.
1: இந்த கிழக்கு வந்தோம்னா குதிரை டேம் இருக்கு, அதுல பழனிக்கு மேவரம் ஒரு குதிரை டேம் ஒன்று இருக்குங்க. அது வந்து எங்க பஞ்சாயத்து கொடுத்து அந்த டேம் இருக்குதுங்க.
2: ஓ,
1: பரமசிவன் காலத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கு முன்ன ஒரு பாட்டு வருமலங்க.

பாதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.

0: வாக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: நாம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயக்காட்டுல பம்ப் செட்டை திறந்து தண்ணி வரத பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிரும். குடுகுடுன்னு ஓடி போய் அதுல போய் குளிக்கணும்னு ஒரு ஆசையாவே இருக்கும்.
2: இந்த டவுன்ல பிறந்தவங்களுக்கு வந்து கிராமத்தை பார்த்தா ஒரு ஆசைனால அது மிக மிஞ்சின ஆசை இருக்குங்க. அதை அது கை கிட்ட கொடுத்து.
1: உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். இப்ப நீங்க ஒரு விவசாயி, உங்களுடைய குடும்பம், உங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து விவசாயம் இருந்து அதனுடைய தொடர்ச்சியா நீங்க பண்றீங்களா? விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க நீங்க என்ன?
2: நிறைய சாப்பிடுவாங்க, மொச்சை போடுவாங்க, அப்புறம் இந்த தட்டப்பயிறு.
1: ஆமா, தட்டப்பயிறு.
2: அப்புறம் கொள்ளு. இதெல்லாம் வந்து ஆரம்ப கால வெள்ளாமையா இருந்துட்டு இருந்துச்சுங்க.
1: சரி சரி சரி சரி சரி.
2: அப்ப இருக்கிற மாறி வந்து அப்புறம் இந்த மக்காணி சோளம், நிறக்கடலை, அப்புறம் இன்னும் போடுவாங்க கந்த கம்பு சோளம். அதுக்கு விவசாயம் சொல்ற அளவுக்கு அதுதான் இருக்குதுங்க.
1: சரி சரி சரி.
2: அந்த வேலை ஒரு பாட்டு போட்டு விடுங்க, நல்ல பாட்டு.

0: இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப நம்ம போய் எழுநி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுநி வச்சவரு கரெக்டா வந்து பாத்து எடுத்துக்காரு, இதுல ஃபுல்லா தண்ணி இருக்கு, இதுல வந்து நிறைய காய் இருக்கு உள்ள, தேங்காய் நிறைய இருக்கு, இல்ல இதுல கொஞ்சம் வந்து லேசான தேங்காய் தான் இருக்கு அப்படின்றத கரெக்டா பாத்து கரெக்டா வெட்டினா உள்ள கரெக்டா இருக்குது. அது மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது?
1: அது வந்துங்க காயினுடைய சைஸ்லயே நம்ம கண்டுபிடிக்கலாம்.
0: சைஸ்
1: அதே வந்து இந்த அதே உருண்ட உருண்ட காயா இருக்கும், நெட்டக்காய் சொல்றமா நாட்டு பாருங்க சொல்ற பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா.
1: அதுல வந்து பருப்பு நல்லா நல்லா தடிமனா இருக்கும், தண்ணி கம்மியா இருக்கு, இளநீ தண்ணி இளநீக்காய் கடலில் வந்து இளநீக்காய் தண்ணி கம்மியா இருக்கு, இளநீ கண்ணல் வந்து பருப்பு சன்னமா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கும்,
0: தண்ணி நிறைய இருக்கும். இந்த செவ்வழி இருக்குது இல்ல அது நல்லதா இல்ல பச்சை அள்ளி நல்லதா?
1: இவ்வளவு வந்து தண்ணி கம்மியா இருக்கு,
0: இதுல
1: ரெண்டுமே
0: நல்லது, தண்ணி எதுல கூட குறைய இருக்குது அப்படின்றது தான் என்ன.

மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது.

0: ஒரு கடற்கரை பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துல இருக்க காய் எடுத்து குடிச்சு பார்த்தா தண்ணி உப்பு கரிக்குது.
1: உப்பு கரிக்கிறது எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொஞ்சம் குரும்பை போட்டு வச்சுக்கோங்க, குரும்பு போட்டு போனா அது இங்க ஓடல, அது உப்பு கரிக்குங்க.
0: புரியல புரியல.
1: அதாவது வந்துங்க, இப்ப ஒரு இளநி வந்து 6 மாசம் ஆகும் இளநி வர்றதுக்கு.
0: சரி,
1: இப்ப 4 மாசத்துல அதை வெட்டி குடுக்கணும், வெட்டி வெட்டிட்டு வைங்க.
0: ஓ, அந்த மாதிரி வெட்டினா உப்பு கரிக்கும்.
1: உப்பு கறிக்கு.
0: ஓ, அப்படியா கது. சரி சரி.
1: ஆமா ஆமா. அப்புறம் அதே வந்து நான் 5 மாசத்துல குடிச்சா அது நல்லா சுவையா இருக்குங்க. அதே வந்து மறுபடியும் கொஞ்சம் காய் முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்ட் குறைஞ்சிரும்.
0: குறைஞ்சிரும். அப்ப கரெக்டான அந்த பதத்துல அந்த இளநிக்கு எடுக்கணும் என்ன.
1: அப்பதான் அந்த இளநிக்கு உண்டான மதிப்பே.
0: சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கரெக்டான பதத்துல அவங்க எடுத்துடுறாங்க, ஆனா அதை சந்தையிட்டு இப்ப வந்து அதை விக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு வரதுக்குள்ள கொஞ்சம் நாள் பட்டானாலும் அந்த டேஸ்ட் குறைஞ்சிருமா?
1: கண்டிப்பா குறைஞ்சிரும்.
0: ஓ, கண்டிப்பா குறைஞ்சிரும். என்ன
1: அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மரத்த காய வந்து விடுவிக்க மாட்டாங்க, அப்படியே கொலகொலையே வெட்டி
0: அப்படியே தீட்டு போயிருவாங்க.
1: வெட்டி கொலகொலையே ஏத்தி வச்சுட்டாங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு தாங்குங்க. தனித்தனியா பீசுன்னு போட்டாங்கன்னா அது வந்து சுண்டி போயிரும்.
0: கரெக்ட். ஏன்னா எங்க அப்பாவோட இளநி குடிக்கும் போது எங்க அப்பா சொல்லுவாங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்கிற இளநியா பார்த்து வெட்டணும், சுத்தி இருக்கிற அந்த இது வந்து அப்படியே காஞ்சிருச்சு அப்படின்னா அது நாள்பட்ட இளநி உள்ள டேஸ்ட் இருக்கு.
1: அன்னமிட்ட கை அப்படின்னு ஒரு பாட்டு வருமல்ல, அன்னமிட்ட கை, இது ஆட்சி வைத்த கை.

0: காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: இதுவரை கேட்டீர்கள் நேயர் விருப்ப கானம். இதன் தொடர்ச்சி நாளை காலை மணி 10:10 கேட்கலாம்.

காய்களெல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும் காலம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:30, 7 நொடிகள் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு பட பாடல்கள் தான் கேட்க போறோம். கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் திரைக்கதை இயக்கத்தில் 2009 திரைக்கு வந்த ஆதவன் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு ஒரு பட பாடல்கள் கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம் பாடலை.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்வேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்ல கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் மிளிரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மீண்டும் ஒரு முறை.
3: மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிற தலைப்போடு தான் வளம் வர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. அதாவது காலங்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் சில பேரை மட்டும்தான் வந்து மனசில் நெருக்கமாக உணர்கிறோம், சில நேரங்களை மட்டும்தான் வந்து மறக்கக்கூடாது, மறக்காமல் வந்து மனசும் பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்குது.
2: அதுவும் இல்லாமல் இன்னொரு தடவை அந்த காலத்துக்கு போக முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட யோசிப்போம். இன்னும் கொஞ்சம் டைம் அவங்களோட நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில காலகட்டங்கள் உண்டு அப்படின்லாம். இன்னும் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம், நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்துருந்தோம், இல்லை கவலையே இல்லாமல் கூட சில காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலத்தை மீண்டும் ஒரு முறை போய் பார்க்கலாம், வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா
3: அந்த நினைவில் இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் இல்லை மனிதர்கள் இப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து பகிர்ந்துக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில்.
2: ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 04452

0: என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே நம்மோடு பேசி பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில தான் சூரியகலா,
0: லாவண்யா உங்களோடு பேச காத்திருப்பது.
1: இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய நண்பகல் வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி.
0: சொல்லுங்க சுமதிமா,
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: பண்பலையில் எல்லாருமே நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு முறை அந்த தலைப்பு எந்த காலத்தை உங்களை ஞாபகப்படுத்து, இல்ல எந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துது?
2: தலைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. மீண்டும் ஒரு முறைன்னா பள்ளிக்கூட வாழ்க்கைய மறக்க முடியாது மேடம்.
0: பள்ளிக்கூட நண்பர்கள் இவங்களை எல்லாம் மறக்க முடியாது.
2: அதே மாதிரி பள்ளிக்கூட வாழ்க்கையில போய் அதே நண்பர்களோட அதே மாதிரி உட்கார்ந்து பேசி படிச்சு எல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை.
0: அருமைமா, நினைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: அது சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் எப்படின்னா மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பள்ளி பருவத்தில் வந்து எதை பற்றியுமே நம்ம கவலை இல்லாமல் ஒரு பட்டாம்பூச்சிகளைப் போல், பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளைப் போல் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் எதையுமே மறந்துட்டு ஒன்னாவே சுற்றி தெரிஞ்சிருப்போம்.
1: நிச்சயமா அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை கிடைத்தா சந்தோஷம்தான். அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசியின் 25 30 171 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதற்கப்புறமா நம்ம பேசலாம்.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: 11:07 கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கன்னடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மீண்டும் ஒரு முறை அப்படிங்கறதா. அடுத்ததான் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆ சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: சொல்லுங்க மேடம். காரைக்குடி காளிமுத்து பேசுறேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்கய்யா.
2: நடந்தவைகள் தான், அதை நம்ம திரும்பவும் மறுபடியும் அனுபவிக்கணுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று.
0: ஆனா ஆசைப்படுறதுக்கு நம்மளால முடியும் தானே, வாழ முடியாது அப்படிங்கனாலும் இந்த ஒரு காலகட்டம் வந்து என் மனதில் ஆழமாக பதிந்தது அப்படின்றது.
2: ஆமா உண்மைதான். விருமாந்தி படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, நம்ம சந்தோஷமா தான் இருந்தோம் அப்படிங்கறது அப்ப தெரியாது, அது கடந்து போன பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. சின்ன வயசுல என்னோட ஒரு 12 வயசு நான் வைகை கரை ஓரமா தான் நான் வாழ்ந்தேன். அப்ப அந்த வயசுல அந்த ஆத்துல வைகை ஆத்துல நீந்து போய் அங்க கணேஷ் தியேட்டர்ல போய் அங்க போய் ஏறி வருவோம் பாத்துக்குங்க. அந்த தண்ணிலயே போய் அங்க போய் ஏறி திரும்ப அங்க இருந்து நடந்து ஓடியாருவோம். அது இன்னும் என்னால மறக்க முடியாது. எங்க நண்பர்கள்லாம்
0: அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க நினைவுகளை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா.
1: 11:08 ஆயிட்டு இருக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்புக்கு நன்றி.
0: சொல்லுங்கய்யா உங்களுடைய மீண்டும் ஒரு முறை.
3: மீண்டும் முறை கண்டிப்பா வந்து நான் திருவேதியில வந்து பள்ளிக்கூடம் விட்டோடனே சம்மர் டேஸ்ல அந்த கடனை கிணத்துல அப்பெல்லாம் திரௌதியர் வருஷம் கோடை காலத்திலோட அந்த கிணத்துல நீர் வட்டவே வட்டாது. சம்மர் டேஸ்ல வருட 320 நீர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நீச்சல் அடிக்க 4ஆம் வகுப்பு படிக்கலைப்பா நீச்சல் பழகிட்டேன். அது எந்த நேரமும் கிணத்துலயே இருக்கும். அப்புறம் ஆற்றுல பிடிச்சு அப்பவுமே ஆற்றிலுமே கூட விரோதிய வருஷம் முழுக்க இவரு தினந்தோறும் அந்த நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல ஆற்றுல பிடிச்சு மீன் பிடித்து விளையாண்டது, அது மீன் ஆற்றுல மீன் பிடித்து ஆற்றங்கரையிலே சுற்றி சாப்பிட்டது, அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது தவிர. அதாவது ஒரு பாரம்பரிய விளையாட்டுகள் அந்த பல்லாங்க

0: விளையாடுறது, சொட்டாங்கல் விளையாடுறது, இப்பெல்லாம் அந்த விளையாட்டு
1: அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த குழந்தை பருவத்துல நம்ம என்னெல்லாம் விளையாண்டோமோ அதை தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: நமக்கு மட்டும் இல்லாமல் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம ஜெனரேஷனுக்கு இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கணும் சாரி. அந்த நாட்களை மறக்கவே முடியாது. ஒரு மகிழ்ச்சியும் கூட நன்றி சார்.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அருமையா சொன்னாங்க. அதாவது சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த பள்ளி காலங்கள் தான் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, அந்த ஹோம்ஒர்க் எழுத கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்பவும் நினைவுக்கு வர்றது அந்த பள்ளி காலமா தான் இருக்கு.
2: நிச்சயமா அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் தொடர்ந்தா நல்லாதான் இருக்கும். தொடர்ந்தோம் அப்படின்னா அந்த நினைவுகள் வராது இல்லையா? இப்ப தொடராம இருக்கனாலதான் சரி அந்த காலத்துல விளையாண்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்தா நிச்சயமா நல்லது. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: பின்னை முட்டும் வான் உகளோடு வானலையில் வர்ண ஜாலம் படைக்கும் எங்கள் வானவில் பண்பலை 103.3 மற்றும் எங்கள் பெருமை மிகு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மந்திருக்கும் அன்பு தந்தி சூரியகலா மற்றும் அன்பு சகோதரி லாவணி அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இருந்தது பலரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
2: ஐயா சொல்லுங்க, கேட்போம். மீண்டும் ஒரு முறை,
3: மீண்டும் ஒரு முறை. நேற்று நைட்டு தலைப்பு கேட்டேன், நிகழ்ச்சியில் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை. அதாவது இந்த ஒன்னாம் வகுப்புல இருந்து இந்த 5வது வகுப்பு வரைக்கும் படிச்ச பள்ளி நினைவுகள் பாத்தீங்களா, பருவ நினைவுகள், அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அந்த 1வது வகுப்பு படிச்சு 2வது வகுப்பு படிச்சு 5வது வரைக்கும் படிச்ச அந்த காலங்கள் பாத்தீங்களா, அதை நினைச்சு பக்கமா அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா அங்கதான் என் மகன் இப்ப படிச்சான் பிளஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க கூப்பிட போகும்போது அந்த நினைவுகள் எல்லாம் வரும். இங்க தானே உட்காந்து இருந்தா, இங்க தானே போன வச்சான் அப்படின்னு நினைவுகள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த செல்போன் இல்லாத காலங்கள் இருக்கு பாத்தீங்களா, 87-88 இந்த மாதிரி போன் ரேடியோ தான் இருக்கும், தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சூழல மீண்டும் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து முறை. ஏன்னா அது அதோட காலங்கள் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான காலங்கள், எந்த ஒரு கெட்டதுமே இருக்காது. அந்த மாதிரி காலங்கள் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து முறை.
2: சரிங்க, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அதாவது அவங்க சொன்னாங்க செல்போன் இல்லாத காலகட்டம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நிறைய நேரம் இப்ப நம்ம போன்லயே வந்து செலவிடுறோம் இல்லையா, குடும்பத்தோட நேரம் ஒதுக்குனாலும் நிச்சயமா நல்லா இருக்கும்.
1: நண்பர்களே ஒன்று சேர்ந்தாலும் அந்த கைபேசியில தான் இருக்க வேண்டியிருக்கு, அதுல தான் அப்படியே சேட் பண்ணிக்கிறாங்க, பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இதே காலகட்டம்.
2: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
4: ஹலோ, ஆகாஷ்வாணி பண்பலை ராமேஸ்வரம் பண்பலைக்கு மிக்க நன்றி மேடம். வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் பழனூர் கிராமத்திலிருந்து எஸ்எஸ் சீனிவாசன் மேடம்.
1: சொல்லுங்க உங்களுடைய மீண்டும் ஒரு முறை.
4: பள்ளி பருவமும் பள்ளி பருவம் விட்டு விட்ட உடனே பள்ளி விட்ட விட்ட விட்ட உடனே போய் கம்மாயில மீன் பிடிக்கிறதும் விளையாடுறதும் போய் அந்த ஆத்துல போய் போய் குளிக்கிறதும் குளத்துல குளிக்கிறதும் அந்த பள்ளி பருவம் அது அதே மாதிரி 10வது ரிசல்ட் பேப்பர்ல வரும் அது ஓடி போய் பாக்குறது ஆர்வம் பாக்குறது அதெல்லாம் ரொம்ப பழைய மலர் மறக்க முடியாது.
2: சரிங்க, இணைப்பில் வந்து
4: வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த நன்றி மேடம்.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: அதாவது இப்ப எல்லாருமே பள்ளி பருவம், அந்த குழந்தை பருவம், அப்ப விளாண்டது அதெல்லாம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிற தலைப்புல வேறு கோணத்திலையும் யோசிக்கலாம் இல்லையா? அதாவது சில தவறுகள் அப்படிங்கிறது சகஜம்தான், ஆனா அந்த தவறுகளை நினைவுல வச்சு அடுத்த முறையும் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது.
1: இது செய்யாம இருந்தா கூட வாழ்க்கை இன்னுமே நல்லா பெட்டரா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது.
2: மீண்டும் ஒரு முறை இந்த தப்ப செய்யக்கூடாது அப்படி மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நேயர்கள்? அந்த மாதிரியும் சொல்ல வரலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா. ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
2: சொல்லுங்கய்யா.
5: மீண்டும் ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த பேச்சுலர் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இப்போதைக்கு.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே அது நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும்.
5: இல்ல இல்ல, 52 வயசு ஆயிடுச்சு, 27ல கல்யாணம் பண்ணேன். அப்ப வந்து நம்மள யாரு கேள்வி கேட்கல, அம்மா ஒண்ணுதான் கேட்பாங்க எங்கடா போன எங்கடா வந்தீங்கன்னு.
1: அதுவே அக்கறையான கேள்வியா இருக்கும்.
5: இப்ப எப்ப வருவீங்க, எங்க இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க, இதுதான் கேள்வியா இருக்குது.
2: அதுவும் ஒரு அன்புதான், இதுவும் ஒரு வகையான அன்புதான்.
5: அன்பே வந்து அன்பே வந்து அளவு கரிமா போயிடுச்சுன்னா வம்பா மாறிடுது.
1: அமிர்தம் கூட விஷம்.
5: இது வந்து ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கு அதே தான். பெண்களுடைய பார்வையில இருந்து பார்த்தாலும் அது அப்படித்தான் சரியாத்தான் இருக்கு பேச்சுலர் லைஃப்.
2: சரிங்க. அதாவது அப்ப வந்து சுதந்திரமா இருந்திருப்பாங்க, இப்ப வந்து ஒரு குழந்தை குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு பிடிக்கலையா என்னமோ தெரியல.
1: அது அப்படி இல்ல, கமிட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, இதை கட்டாயம் செஞ்சே ஆகணுங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை செஞ்சுதான் நீங்க ஆகணும் அப்படிங்கறதா.
2: சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். 11:14 மீண்டும் ஒரு முறை. வணக்கம்.
6: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவரசன் காலை வணக்கங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
6: மீண்டும் ஒரு பாத்தீங்கன்னா நம்ம பண்பலையில இருந்த பழைய அறிவிப்பா ஓய்வு பெற்ற அறிவிப்பாளர்கள் மீண்டும் அவட்ட நேரில் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப போன்ல அவட்ட தொடர்பு வச்சிருக்கேன், குண்டல வனாலயா ஐயா, அலைய நம்பி, ரமேஷ் ராஜா எல்லாம் தொடர்பு வச்சிருக்கேன். இருந்தாலும் லைவ்

0: பேர்ல பேசணும் ஒரு மாதிரி இருக்காருங்க. அது இந்த குறிப்பா ரமேஷ் ராஜாயா வந்தாருன்னா அந்த நக்கல் நயாண்டியோட அந்த கட்டை கொண்டு வருவாருங்கம்மா. கடைசி அவர் ஓய்வு பெற்ற அன்னைக்கு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கடைசி அவர்கிட்ட பேசுற தலைப்பு தவறு செய்யலாமா அது மாதிரி இந்த பல அறிவிப்பாளர்கள் எல்லாம் மறக்காம அவங்க மீண்டும் மீண்டும் பேசணும்னு நான் நினைக்கிறேன்.
1: மீண்டும் அவர்களை நேர்ல சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சரி, அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: நிச்சயமா சார், கேட்டுட்டே தான் இருப்பாங்க ரமேஷ் ராஜா சார். நீ திரும்பி நீங்கள் கூப்பிட்டக்காகவே வந்தாலும் வந்துடுவாங்க.
1: 11:15 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி.

0: அடுத்த நேயர சந்திக்கலாம். வணக்கம்.
1: நிச்சயமா சார், கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ரமேஷ் ராஜா சார், நீ திரும்பி நீங்கள் கூப்பிட்டக்காகவே வந்தாலும் வந்துடுவாங்க.
0: 11:15 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பூலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: பண்பலையில் அனைவரும் நலம். தலைப்புக்கு வந்துடலாம்.
2: அதாவது மேடம், இந்த சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா, நான் வந்து சில இடங்கள்ல சுற்றுலா சென்ற வழக்கம் உண்டு. அந்த சுற்றுலாவுக்கு வந்து பள்ளி பருவத்துல வந்து சுற்றுலா அழைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த பருவத்திலையும் நம்ம வந்து சுற்றுலா செல்லலாமா அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு மேடம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் படிக்கின்ற போது இந்த சாதாரண மஞ்சப்பையில வந்து புத்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவோம். இப்ப வந்து விதவிதமான பேக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த மஞ்சப்பையில எடுத்துக்கிட்டு போன அந்த நினைவுகள் இப்பொழுது வருது மேடம்.
0: எப்பவுமே மனம் வந்து இல்லாததான் தேடும் இல்லையா? அதே மாதிரி வந்து முடிஞ்ச விஷயத்தை தான் நம்மளும் ஆசைப்படுறோம்.
1: அத பள்ளியில சுற்றுலா கூட்டி போனதா? இப்பயும் போகலாம் சுற்றுலா. அதெல்லாம் சுற்றுலா போக கூடாதுன்னு கிடையாது,
0: பள்ளிக்கூடத்துல
1: அதே கல்லூரியில எல்லாரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்தோம் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து ரிமெம்பரன்ஸா வச்சுக்கிறாங்க. எல்லா நாளிதழ்களுக்கும் குடுக்கறாங்க வெளியிடுறதுக்கு.
0: நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போன் வந்து பயன்படும் போது நல்லதா தான் இருக்கு.
1: முகநூல்ல தேடி கண்டுபிடிக்கிற நட்புகள் கூட உண்டு. தொலைந்த நட்புகளை தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: மதுரை விராட்டுப்பதில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
4: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
4: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడీపీకి దాదాపు 3 రెట్లు.
8: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా, ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
7: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.

0: செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: நேரம் முற்பகல் 11:20 ஆயிற்றுக்கு. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிற தலைப்புல தான் பேச காத்துட்டு இருக்காங்க. யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்க சந்திரசேகர், மீண்டும் ஒரு முறை.
2: எனக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பள்ளி நாட்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே பாக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. ஆமா, ஏன்னா அந்த பள்ளி நாட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஒரு உத்வேகம் தருது. இந்த அளவும் கூட நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே 2016 அந்த ஆண்டு வந்து என்னுடைய கல்லூரி என்னுடைய பள்ளி ஆசிரியர்களை போய் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பார்த்தோம். அப்ப அந்த கால் அந்த ஸ்கூல்ல நாங்க இருந்த அழகிய தருணங்கள், அங்க கெட் டுகெதர் மாதிரி இருந்து ஒவ்வொரு டீச்சரும், தமிழ் டீச்சர், மாரல் சயின்ஸ் டீச்சர், பிடி டீச்சர் எல்லாரும் அங்கேயே அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க கூட அந்த டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல கேட்டோம். ஒரு அந்த ஒரு நாளுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 33 மாணவர்கள் ஒண்ணு சேர்ந்தோம் மேம். அந்த 2016 அன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அதே அழகிய தருணம் இன்று அளவும் கூட வருதா அப்படின்னா வரல, அது மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் மேம்.
3: நல்லது, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதெல்லாம் வாய்ப்புகள் வரும், கட்டாயமா வராம போகாது, அதுக்கு முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறைன்ற தலைப்புல நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம்.
1: 11:21 அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர்கள் லாவண்யா இருவரையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை,
4: மீண்டும் ஒரு முறை, அதாவது நான் ஒரு திருமண வாழ்த்து அரங்கத்துல பேசினத திரும்ப ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது அல்லல் அழகப்ப செட்டியார் வந்து காரைக்குடில கல்வி நிலையம் கட்டும் போது சென்னைக்கு போறாரு மயிலுந்துல.
3: பேசுங்கயா, பேசுங்க.
4: மயிலுந்துல போகும்போது ஆறாங்கல் என்ற இடத்துல ரயில்வே கிராசிங் ரயில் கேட்டு போட்டாங்க. அப்ப அவரு கார்ல இருந்தபடி பாக்குறாரு, பக்கத்துல ரோட்ல வெள்ளரி பிஞ்சு நிறைய விற்கிறாங்க. அதை கூப்பிட்டு வெள்ளரி பிஞ்சு வாங்குறாரு. 5 ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு குடுமான்னாரு கார்ல இருந்து. அந்த அம்மா கொடுத்தாங்க, கொடுத்த உடனே வேற 100 ரூபாயை எடுத்து கொடுத்தாரு. அவங்க வந்து அந்த சில்லறை இல்லை முதல் வியாபாரம், அதனால அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லுங்க என்னட்டும் இல்லம்மான்னா அந்த அம்மா ஒரு கூட வெள்ளரிக்காயையும் கொடுத்து 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வாங்கி என்ன பண்ண போறேன், நீனே வச்சுக்கம்மா, 100 ரூபாய் நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெளியில அவர் போன பிறகு ரோட்ல போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெள்ளரி செஞ்சு கொடுக்குறாங்க. இனாமா அப்ப இந்த கூட வைக்கிற வியாபாரி அம்மா கேட்டாங்க, ஏமா நீ வச்சுக்கிட்ட உனக்கு 95 ரூபா லாபம் தானே என்ன? இல்ல இல்ல, அந்த வள்ளல் ஐயா கொடுத்த பணம் எனக்கு வந்து வள்ளல் தன்மை ஏற்படுத்திருச்சு, அதனால நானும் எல்லாருக்கும் இனாமா கொடுத்தேன் அப்படின்னாங்களாம். அந்த வள்ளல் தன்மை அழகப்பச்சிட்டியாருடைய நினைவு கூர்ந்ததுல நன்றிமா.
3: இணைப்பில் வந்த மாதிரி நன்றி. அதாவது இந்த கதையை வந்து மீண்டும் ஒரு முறைய நினைவு கூர்ந்து பேசுறாங்க. அடுத்ததாக நம்மோட பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம்.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
5: வணக்கம், நான் பரமக்குடில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
3: சொல்லுங்கம்மா.
5: மீண்டும் ஒரு முறை தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறைனா, நான் வந்து ஒரு முறை இதுக்கு போனேன், சுற்றுலா இதுக்கு பாலமலைன்னு சொல்லிட்டு.
1: சரி,
5: அது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. கோயம்புத்தூர் அங்க பாத்தீங்கன்னா ஜீப்பு கீழே நிற்கும், ஒரு 400-450 ரூபா கொடுத்தா போதும், ஒரு ஆளை ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை ஏற்றி மேலே கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த இடம். அதாவது மேகங்கள்லாம் சூழ்ந்து என்னை தொட்டுட்டு போற மாதிரி நல்ல ஒரு இயற்கையான ஒரு காட்சி அமைப்போட மேல உயரத்துல பெருமாள் கோயில் இருந்துச்சுங்கம்மா. அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடும் போது ஏதோ ஒரு அப்படி உடம்பே வந்து மெய்சில் இருக்க வச்சுச்சு. அதுக்குள்ள போகும்போது
3: அந்த இடத்துக்கு திரும்ப ஒரு தடவை போக வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க.
5: பழைய மரங்கள் இருக்கு, ரொம்ப ஒரு பழமையான மரங்களும், அது சாப்பிட தெப்ப குளம், அங்க யானைகள்லாம் வந்து விலங்குகள் தண்ணி குடிக்க வருது. அது சாயங்கால வேளையில யாருமே போக முடியாது. ஆனா அது இயற்கை

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே.

0: முடிந்து அந்த இடத்துக்கு மீண்டும் ஒரு முறை போகணும்னு எனக்கு மனசு ஏங்குதுங்க அம்மா. சில சிறப்பான இடங்களுக்கு போகணும்னு நம்ம மனசு ஏங்கும் பத்தியலா, அந்த இடத்துல அது பாலமலை ஒண்ணுங்கம்மா. எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம், முக்கியமான இடம், அதுக்கு எல்லாரும் போகணுங்கம்மா. பெரிய நாட்டு
1: இணைப்பில் வந்து நன்றி. கொஞ்சம் சொல்ல
2: வர்றதை அரை மணி நேரம் தான் இல்லையா கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் செல்வதியா, எங்க இருந்து பேசுறீங்கயா?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்கய்யா.
3: மீண்டும் ஒரு முறை கேட்டீங்க, மீண்டும் ஒரு முறை தான். கேரளா தான் இங்க போய் நிறைய சுற்றுலா இடங்கள்லாம் நல்லா அருமையா இருந்துச்சு. முன்னாடி போயிருந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய அங்க போயிருந்தோம்னா குளிர் பிரதேசமா நல்லா இருக்கு. ரெண்டாவது இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஒரு அருமையா இங்க பாக்க முடியும், நல்லா வாங்க முடியும், நல்லா அருமையா இருந்துச்சு. அங்க வந்து மீண்டும் போகணும்னு எங்களுக்கு வந்து விருப்பம் வேணாம். என்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு தெரியல.
1: விரைவிலேயே வாய்ப்புகள் அமையும்,
2: அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறனும். வாய்ப்பே வருதுன்னு சொல்லி இந்த தெரியாம கூட சில நேரம் நம்ம இருந்துருவோம் இல்லையா?
1: அதாவது வாய்ப்பு நம்மளை தேடி வருமா அப்படின்னு யோசிக்கிறத விட வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிறதா இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிற ஒவ்வொரு நினைவுகள். சரியா, எல்லாரும் பாதிக்கு மேல வந்து பள்ளி பருவத சொன்னாங்க,
2: சுற்றுலா சொன்னாங்க,
1: சுற்றுலா போகணும் அப்படின்றத நினைவு.
2: சில பேர் வந்து சில மனிதர்களை சொன்னாங்க, சில பேர் ஆசிரியர்கள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த அறிவிப்பாளர்களை வந்து மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திக்க கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: தொடர்ந்து வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். இரு சகோதரிகளுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: மதுரையில இருந்து வசந்தி கனி. நல்லா இருக்கீங்களா?
1: பண்பலையில் அனைவரும் நலம். பேசுங்கம்மா மீண்டும் ஒரு முறை.
4: வசந்தி கனி
2: சொல்லுங்க.
4: அதாவது நான் வந்து 6வது வகுப்பு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சேகரகர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். கேக்குதாம்மா?
1: நல்லா கேக்குதும்மா, நீங்க தொடர்ந்து அப்படியே பேசிட்டே இருங்க.
4: அப்ப வந்து 6வது தான் தங்கி படுத்தேன். எங்க ஊர் திருமணவையில், ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து வந்து நான் படுத்தேன் புதுக்கோட்டையில. இப்படி படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, பக்கத்துல வந்து திரு இறுதி ஆண்டவர் ஆலயம் இருக்குது, சர்ச் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்கொயர் கிளாஸ்க்கு சேர்த்தாங்க, பாட்டு கிளாஸுக்கு. பாட்டு கிளாஸ் சேர்க்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு பாட சொன்னாங்க. எல்லாருமே பாடணும். அதுல வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க. அதான் இறைவா நான் ஒரு இசை கருவி, என் இதயத்தை ஏற்பாய் பேரறால்.
1: நீங்க பாடி செலக்ட் ஆயிட்டீங்களா? அதுல
4: செலக்ட் ஆகி அங்க அத வந்து எப்படின்னா மேம், அதாவது அத இரவு பகல் இல்லாம 3 மணிக்கும் நாங்க பாட்டு கிளாஸ்க்கு போவோம். கோயிலுக்கு போய் பாடுறதுக்காக, கல்யாண பூசை, திருவிழாக்கா, கிறிஸ்துமஸ், நியூ இயர், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போய் பாடுவோம், கூட்டிட்டு போயிடுவோம்.
1: மீண்டும் ஒரு முறை அப்படின்னு சொல்லையில வந்து உங்களுக்கு அந்த தருணங்கள் ஞாபகம் வருது.
4: அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேம், போர்டிங்ல இருக்கும் போது
1: நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா என்ன நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கு அப்படின்றத சொல்லிக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் நம்ம மனசோட ஓரத்துல ஓரமா நின்று திருப்பி இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது
1: லாவண்யா மற்றும்
2: சூரியகலா.
1: நன்றி நேர்களே.

நேரம் 11:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும்

0: ஈடுபடுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: பதினோரு மணி 50 நிமிடம் 18 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை.

ஆமா, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த கவிதைகள் இல்ல பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறலாம், விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் தோழி யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குண்டலா ஜெயந்தபுரம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், சலங்கை ஒளி படத்துல பரமேஸ்வரம் அது வரும் மேடம். மேடம் ஒரு படிச்சல் பிடிச்சத மட்டும் 4 வரி சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க, கேப்போம்.
1: பாரதியார் பாடல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து புலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. வாய்ப்புக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: இதோ பாடல் இசைக்கிறது சலங்கை ஒளி திரைப்படம்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் தீரநாத விநோதங்கள் நடன சந்தோஷங்கள்.

0: தோழிகளின் விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் சிநேகிதி யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: செல்லூர் மணவாள் நகர்ல இருந்து சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அமைதிப்படையில இருந்து சொல்லிவிட வெளிநிலவு.
0: சரிங்கம்மா, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நேரம் நண்பகல் 12:15. பெண்களுக்கான நிகழ்ச்சியாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேட்டூர் வட்டம் 50 இருந்து உங்கள் அன்பு

0: சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
1: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பொக்கிசம்ல இருந்து நில வானம் காற்று மழை அந்த சம பாட்டு அனைவருக்காகவும் கொடுக்கலாங்கம்மா.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
0: ஐக்கு ஒரு ரெண்டு வரி சொல்றேங்கம்மா.
1: சொல்லுங்க கேட்போம்.
0: எது உனக்கு கிடைக்குமோ அது உன்னை தேடி வரும், எது உனக்கு கிடைக்காதோ அதை நீ தேடி போனாலும் கிடைக்காது.
1: உண்மையான வரிகள் தான்.
0: நம்ம வந்து எதுவுமே ஒரு நம்பிக்கை வைக்கணுங்கம்மா, வாழ்க்கைனாவே நம்ம நம்பிக்கை வைக்கணும் இல்லைங்கம்மா. நம்பிக்கையோட இருந்தா நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும்.
1: ஆமா, அதுவும் முயற்சியும் வேணும். நம்பிக்கையோட
0: முயற்சியும் கண்டிப்பா முயற்சியும் வேணுங்கம்மா.
1: சரிங்கம்மா, பாடல்
0: இருந்தாலும் நம்ம எதையும் சாதிக்கலாங்கம்மா. பெண்கள் எதுவும் முயற்சியோட இருந்தா எதையும் சாதிக்கலாங்கம்மா.
1: ஆமா நிச்சயமா,
0: பெண்களுக்கு ரொம்ப முயற்சின்றது ரொம்ப அவசியங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோமா?
0: கேட்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா, உங்களோட பேசியது மகிழ்ச்சிங்கம்மா.
1: இதோ பொக்கிஷம் திரைப்படத்திற்காக பாடல் இசைக்கிறது.

0: பலும் கிடைக்காது.
1: உண்மையான வரிகள் தான்.
0: நம்ம வந்து எதுவுமே ஒரு நம்பிக்கை வைக்கணுங்கம்மா, வாழ்க்கைனாவே நம்ம நம்பிக்கை வைக்கணும் இல்லைங்கம்மா. நம்பிக்கையோட இருந்தா நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும்.
1: ஆமா, அதுவும் முயற்சியும் வேணும். நம்பிக்கையோட
0: முயற்சியும் கண்டிப்பா முயற்சியும் வேணுங்கம்மா.
1: சரிங்கம்மா, பாடம்
0: நம்ம எதையும் சாதிக்கலாங்கம்மா. பெண்கள் எதுவும் முயற்சியோட இருந்தா எதையும் சாதிக்கலாங்கம்மா.
1: ஆமா, நிச்சயமா
0: பெண்களுக்கு ரொம்ப முயற்சின்றது ரொம்ப அவசியங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோமா?
0: கேட்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா, உங்களோட பேசியது மகிழ்ச்சிங்கம்மா.
1: இதோ பொக்கிஷம் திரைப்படத்திற்காக பாடலை இசைக்கிறது.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
5: சம்மான் பண்ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரண கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
4: 12 நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: 150 ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. இப்பொழுது பேச காத்திருக்கும் ஸ்நேஹிதி யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேம் திருப்பூர் பாமனூர் பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.

0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பில்லா படத்துலேருந்து சேவர் கொடி பிறகுதான் மேம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: ஓகே மேம், தேங்க்ஸ் மேம்.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் நண்பகல் 12:31. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மதுரை திருநகர்ல இருந்து சபிதா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: அழகியா தமிழ் மகன் படத்துல இருந்து மதுரைக்கு போகாத அந்த பாட்டு மேடம்.
2: சரிங்கம்மா, இதோ உங்களுக்காக பாடல் இசைக்கிறது காற்றலைகள்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: 45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நிறைவடைகிறது சிநேகிதியே.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

இனிய பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 1:33 ஆயிட்டு இருக்கு. காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன் வசந்த கானங்களில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, குரல்களில் கண்ணதாசன், வரிகள் கே வி மகாதேவன், இசையில் கேட்கலாம்.

வசந்த கானங்களில் அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் புலமைப்பித்தன் வரிகள் எம் சுஷுநாதன் இசையில் ஒழிக்க காத்திருக்கிறது பாடல்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நினைவில் நின்ற ராகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து என் எஸ் கிருஷ்ணன் மதுரம் குரல்களில், மருதகாசி வரிகளில், டி ஆர் பாப்பா இசையில் தான் பாடல் கேட்டு முடித்தோம். வசனங்கணங்கள் தரும் அடுத்த பாடல் கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில், ஆலங்குடி சோமு வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம்.

இதயத்தை விடாத பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை.

0: எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் சந்திரபாபு, குரலில் ஒழித்துச் சென்றது பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.
1: அப்பப்பா பேரிஸ்.

0: ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: அழியாத காவிய கானங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்த கானங்களில் ரிக்ஷாகாரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகள், யமஷ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க இருக்கிறது பாடல்.

வசந்த கானங்களில் அடுத்ததாக நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷிலா குரல்களில், வாலி வரிகளில் டி ஆர் பாப்பா, இசையில் ஒலிக்க இருக்கிறது பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்கிறேன்.

நேரம் 1:41 12 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து லிங்கப்பா இசையில் கண்ணதாசன் வரிகள் ஜானகி குரலில் ஒலிக்க இருக்கிறது.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய்

0: நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450 மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
0: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான

0: முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
3: என் பெயர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் குடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
0: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
5: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

தரும் துன்பம் ஒழுக்கத்தை நான் சொல்லவில்லை உடல் உருப்படவும்.

நெஞ்சை காட்டும் அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும், அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும். இழுக்கு இழுக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில்.

0: பத்து மதுரை.
1: நேரம் மதியம் 2:16. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தமிழின் குரலாகவும் எதுகையும் மூளையும் தடுக்க முரண்பட கேட்டு ரசிக்கலாம் கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில உங்க கூட பேச காத்துட்டு இருக்கது நான் நந்தினி. இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் கவிதை கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதை கவிதையாகவே சொல்லிடலாமா? இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான யுத்தமே வாழ்க்கை. இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான யுத்தமே வாழ்க்கை. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, மீண்டும் எழுவதற்காகவே என்ற நம்பிக்கையில் பிறக்கிறது இருளும் ஒளியும். ஆமாங்க, இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியோட தலைப்பு இருளும் ஒளியும்.

இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான யுத்தமே வாழ்க்கை. இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான யுத்தமே வாழ்க்கை. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, மீண்டும் எழுவதற்காகவே என்ற நம்பிக்கையில் பிறக்கிறது இருளும் ஒளியும். ஆமாங்க, இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியோட தலைப்பு இருளும் ஒளியும்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில். இனிசை தமிழாக கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். கதிரவன் விடை கொடுத்து செல்ல காரருள் சூழ, கதிரவன் விடை கொடுத்து செல்ல காரருள் சூழ, பொன்வொழி வந்து காலையில் மலர்கிறது செக்கச்சி வந்த வானமாய்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பதா ஹே, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, வோ ஹமாரே திலோ கே ஓர் கரீப் ஆ கயா ஹே பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16200 கிலோமீட்டர் ஹுயி ஹே. சிக்கிம் ஓர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹே. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியா கட்டி ஹே.
5: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹீ ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹே, தில்லி கே பி பாஸ் ஹே.
4: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
6: ஏடிதைக்கும் இனிசி தமிழாய் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் எதுகையும் மோனையுமாக கவிதையரங்கம் கேட்டு ரசிக்கிறோம். இருள் என்பது தனிமையின் இடமாக, இருள் என்பது தனிமையின் இடமாக, ஒளி என்பது நம்பிக்கை விதை ஊட்டி உயர செல்ல ஊட்டமாக மலர்கிறது தினமும்.

நேரம் 2:33. இனிசை தமிழாய் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதையரங்கம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியில இருளும் ஒளியும் தலைப்புல கவிதையும் பாடலுமாக கேட்டு ரசிக்கிறோம். ஒளியின் அழகு இருளில்தான் தெரியும், ஒளியின் அழகு இருளில்தான் தெரியும், இருளின் மௌனம் ஒளியில்தான் புரியும், இருளின் மௌனம் ஒளியில்தான் புரியும், இரவும் பகலும் போல இருளின் ஒளியும் மனித வாழ்க்கையின் அங்கம் போல.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: இசை சாரலாய் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இதுகையும் மோனையுமாக கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். இருளில் தொலைத்த பொருளை காலையில் கதிரவன் வர கண்டுபிடித்து சென்றால் மௌனத்தின் விடை குறிப்பை.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
5: இந்த இனிமையான மதிய வேளையில் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தமிழின் குரலாக கவிதையரங்கம் கேட்டு ரசிக்கிறோம். இருளும் ஒளியும் தினமும் மாறி மாறிதான் வருகிறது. அவர்கள் வந்து செல்லும் வேளையில் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இரவும் பகலும்.

இனிசை தமிழாக நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்பணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில இருளும் ஒளியும் தலைப்புல கவிதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் நிறைவான கவிதை, ஒவ்வொரு நாளும் இருள் சூழ புத்துயிர் ஊட்ட பகல் வர, வெயிலும் மழையினாலும் பகல் மீண்டு வருகிறது இந்த மாலை வேளையில் அந்திவானமாய். சிறிது நேரத்தில் நம்மை அழைத்து செல்கிறது மீண்டும் இரவுக்கு.

Watch me, be careful. தப்பு டிப்பு தப்பு தப்பு டிப்பு இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. ஓ சப்பு சுப்பு சுங்கு சப்பு சுப்பு அந்த ஸ்டெப்புக்கு அட் எ டைம்ல ரெண்டு காலையும் தூக்கிடுங்க.

0: Schwerer, ja, ich wurde.
1: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: இதுவரை கேட்டு ரசித்தோம் கவிதையரங்கம் நிகழ்ச்சியை. நிறைவு செய்வது நந்தினி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை

மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும் பொன்மலை, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை

மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 3:03:46 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மிட்டே மெலோடிஸா நாம கேட்க போறோம் மெல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் வரிகள் இதோ வருகிறது. முத்து விஜயன்

கிருஷ்ணன் குரலில் முத்து விஜயன். வரிகள் ஒழித்துச் சென்றது பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து. மெலவரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய மெலவரும் பாட்டு நிகழ்ச்சியில் எஸ் ஏ ராஜ்குமார் இசைமத திரைப்படத்தில் இருந்துதான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹரிஹரன் குரல்ல பா விஜய் வரிகள்ல வானத்தை போல திரைப்படத்திலிருந்து வருது பாடல் கேட்டு ரசிக்க.

11:13:33 ஆயிட்டு இருக்கு. மெல்லிய ராகங்களின் மென்தூரலாய் இது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் அடுத்ததா மாயி திரைப்படத்திலிருந்து ஜானகி குரலில் ராஜேஷும் இணைந்து பாடியிருக்கிறார். ரவிசங்கர் வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சுஜாதா, குரலில் இளைய கம்பன், வரிகளில் கேட்டு முடித்தோம் மாயி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
5: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
4: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
5: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
0: மெலவரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் குரலில் வாலி வரிகளில் ஒலிக்கிறது. அனைவரும் கேட்டு ரசிக்கிறார்கள்.

மென்மையான கீதங்களின் மென்துரளாய் இது மெல்ல வரும் பாட்டு. வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் வாலி வரிகள் கேட்கலாம் பாடலை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
3: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
4: നമ്മ മധുരൈ പൻപലൈ 103.3

மூன்றில் தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:32:54. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மிட் டே மெலோடிஸ் மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இசை ராஜ்குமார் இசை அமைத்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் அறிவுமதி வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 3:39 38 நொடிகள். மெல்ல வரும் பாட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா ராஜா திரைப்படத்திற்காக முத்து விஜயன் எழுதிய பாடலை பாடியிருக்காங்க ராஜேஷ் கிருஷ்ணன் மற்றும் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள்.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெலவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். பொன்மனம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஏ ராஜ்குமார், சுஜாதா குரல்கள், காமக்கூடியன் வரிகளில் இசைக்கிறது பாடல்.

இன்றைய மெலவரும் பாட்டு நிகழ்ச்சியில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது மெலவரும் பாட்டு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளத்தில் ஷெகல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா, ருச்சயா இசரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதி

இந்தியாவுக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 31.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: நேரமலை 4:04 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க அசத்தலான அமர்க்களமான ஜாலியான ஆட்டக்களம். ஆட்டக்களம்ல இன்னைக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
7: நந்தினி.
6: நேர்கள் கலந்துக்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
7: 25, 30, 170 அறிமுக நேர்களும் 25, 30, 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். சரி, இவ்வளோ சொல்லிட்டோம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட போகிறோம்?
6: விளாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டக்களத்தின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டு நிறைய பேர் கேடியிருப்பீங்க, இப்போ வந்து பாடுறதுக்கு வாங்க.
7: அப்படியா?
6: நேர்களுக்கு ஒரு தடவை ரூல்ஸை சொல்லிடலாம். அதாவது நாங்கள் வந்து முதல் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தோட வரிசையில் தொடங்குற பாடல் வந்து நீங்கள் பாடலாம். பாடலோட முடிவு வார்த்தையில் இருக்கிற கடைசி எழுத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த நேயர் பாடணும். அடுத்த நேயர் வந்து பாடும்போது அதோட முடிவு எழுத்தை வந்துட்டு அடுத்த நேயர் பாடணும். அதாவது ஒரு நேயர் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வரிசையாக 3 வந்துட்டு மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா?
7: கண்டிப்பாக.
6: இதுதாங்க நம்மளோட விதிமுறைகள். நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: மாலை 4:06 நம்மளோட நேரம். முதல் நேர் யாருன்னு பார்த்தலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா?
0: நல்லாவே கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அனிதா பாண்டியராஜன், திருமங்கலத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம். மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் சார்.
0: என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம்? இப்போ விளையாட தொடங்கி இருக்கோம்.
2: பாட்டுக்கு பாட்டு சார்.
0: ஆமா, ஆட்டக்களத்தின் பாட்டுக்கு பாட்டு. சரிங்களா?
2: சரிங்க சார்.
0: சரிங்கம்மா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லலாம்? வார்த்தை இல்ல, எழுத்து.
1: எழுத்து.
0: மா
2: சொல்லுங்க சார்.
0: மா வரிசையில தொடங்குற ஒரு பாடல் பாடுங்க.

0: குரில் மா குரில்.
1: மாங்குயிலே பூங்குயிலே தேடி உன்னை தேடி, உன்னை மாலை விட தேடி வரும் நாடு எந்த நாடு.
2: நாலு பாட்டீங்க. ரெண்டாவது நேருக்கு லா அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கீங்க இல்லையா, நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வெற்றி பெற்றாங்க முதல் நேயரே, அருமையா அதுவும்
0: அது சூப்பரா வெற்றி பெற்றிருக்காங்க. லான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க,
2: இதை வச்சு எல்லா நேர்களுக்கும் வந்துட்டு கேம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
2: கடைசி வார்த்தை லால முடிஞ்சிருக்கு, அடுத்த நேரம் லாலா லீலி எது வேணா பாடலாம். வந்துருக்கு
3: ஆரம்பிச்சுட்டாங்க, ஆரம்பிச்சு
2: 5 நிமிஷம் ஆச்சுங்க,
0: நீங்க லேட்டா போடுறீங்க.
2: ஆமா சரி, வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்த்தலாம் இருக்கு. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், வானொலி விட்டு விலகி வரீங்களா?
2: கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, உங்க வார்த்தைகள் ரெண்டு ரெண்டா கேக்குது.
0: ஆமா நாங்க பேசுற நாலு நாளா கேக்குது எங்களுக்கு.
2: ஆமா நம்ம வயசு
4: சுத்தம்.
0: சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரை செல்லூர் பாலு மேடம்.
0: செல்லூர்ல இருந்து பாலு, நிகழ்ச்சி கேட்டீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை அந்த
2: வார்த்தை வந்து லா.
0: லா
2: லால தொடங்குற ஒரு பாடல். யோசிங்க யோசிங்க, தமிழ்ல பாட்டுக்கா பஞ்சம்,
0: நிறைய பாட்டு
4: பஞ்சம்.
0: அதாவது நான் கண்டுபிடிக்கிறதான் பஞ்சம்ன்றாங்க.
2: அக்கா யோசிங்க யோசிங்க,
4: வேற வார்த்தை மேடம்.
0: இல்ல அந்த வார்த்தை, அதாவது போன நேர் வந்து விட்டு சென்ற அந்த கடைசி எழுத்துல இருந்து நாங்க வார்த்தை எடுத்திருக்கோம்.
2: சரிங்க, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேர் யாருன்னு பாத்துடலாமா? முதல் நேர் வந்தாங்க, சூப்பரா ஜெயிச்சாங்க.
0: ஆமா
2: உங்களுக்கு லால ஏதாவது பாடு தெரியுமா?
0: நேர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க.
2: ஆமா
0: அதனால நான் சொல்லல, எப்படி சமாளிக்கிறேன் பாத்தீங்களா?
2: ஒரு பாடல தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திரலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
5: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
4: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
5: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
6: நேரம் மாலை 4:14, 19:19 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
7: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
8: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
7: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
8: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
9: மதுரை விராட்டுப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
8: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
9: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 to July 16 வரை மட்டுமே.
8: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
10: நேரம் மாலை 4:15. நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அலைவரிசையில் அதிரடியான ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாடுறோம்?
11: ஆட்டக்கலத்தின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. முதல் நேர் சூப்பரா ஜிச்சாங்க, ரெண்டாவது நேர் அருமையா முயற்சி செஞ்சாங்க. அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பார்த்துடலாம்.
10: வணக்கம்.
11: வணக்கம்.
12: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
11: இணைப்பில் நினைஞ்சிருக்கிறது யாரு?
10: நீங்க வரிகள் பாடணும். இல்ல வா, அந்த வா லான்ற வார்த்தையில தொடங்குற பாடல்கள் பாடணும். நீங்க ஹம்மிங் பாடுறீங்க.
12: லந்து கொடுப்பே, ஏ லந்து கொடுப்பே அப்படி ஒரு பாட்டு இருக்கு மேடம்.
11: பாடுங்க. இன்னும் ஒரு வரி, ஒரு வரியா கூட மொத்தமா பாடிட்டீங்கன்னா.
12: அதான் லந்து கொடுப்பே, ஏ லந்து கொடுப்பே அப்படிங்கிற பாட்டு தான். ஆனா அது வந்து
10: அது முதல் வரி இல்லையே. சரி, நஞ்சு இணைப்பில் வந்ததுக்கு அடுத்த நேருக்கு வழிவிச்சலாம். சரி,
11: வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
11: வணக்கம். இணைப்பில் நினைஞ்சிருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
12: பாடணும்.

0: அவரிசையில எந்த வார்த்தை எழுத்த வேணா யூஸ் பண்ணிக்கலாம்.
1: லாலிபப்பு லாலிபப்பு தோல் இருக்கும் மனசு.
0: பாட்டா பாட சொன்னா என்ன
2: பண்ணுவீங்க? அதான் வரிசையா வரிச்சிட்டு இருக்கீங்க.
1: சரி மேடம், பாட்டா பாடுறேன்.
0: பாடுங்க. என்ன வெக்கப்படுறீங்களா? பாடுங்க பாடுங்க, எல்லாரும்
2: பாடுங்க.
1: லாலிபப்பு லாலிபப்பு போல் இருக்கும் மனசு.
0: என்ன
2: எண்கள் சொல்லிடலாமா? 25 30 170 அறிமுக நேரிலும், 25 30 171 மற்ற அனைத்து நேரிலும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சி வந்து பாட்டுக்கு பாட்டு. சரி, நிகழ்ச்சியில அடுத்ததா யார் வராங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். நினைப்புல இருக்கீங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: சிவகுமார்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டுதான் இருக்கோம்.

0: அவ்வளவுதான் சார் தெரியும்
1: அவ்வளவுதான் தெரியும் எனக்கு
2: சூப்பரா சொல்லிட்டீங்க
3: குரங்கு குப்பை சார்
2: அருமையா பாடிட்டாங்க நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி சு அப்படின்னு முடிச்சிருக்காங்க அந்த வரிசையில அடுத்த நேர் பாடணும்
1: அத நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா என்ன எண்கள் சொல்லிடலாமா 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம் இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சி வந்து பாட்டுக்கு பாட்டு சரி நிகழ்ச்சியில அடுத்ததா யார் வராங்க கேட்கலாம் வருக வணக்கம்
2: வருக வணக்கம் நினைப்புல இருக்கீங்க யார் எங்கன்னு
0: பேசுறீங்க
2: சொல்லுங்கம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
0: இருக்கீங்களா இருக்கும்
2: பாட தயாரா இருக்கீங்களா சா வரிசையில பாடணும்
1: சா வரிசை இணைப்பில் இருக்கீங்களா சுசு
2: ஆமா யோசிங்க யோசிங்க கடகடன்னு யோசிக்கணும் இங்க
1: நிறைய பாட்டு இருக்குங்க
0: சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்த ஒரு ஜாதி மல்லி
2: அவ்வளவுதான் தெரியுமா சரி ஓகே நல்லா பாடுனீங்க சூப்பரா பாடுனீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க
1: மீண்டும் வந்ததே லா
2: ஆமா லா வரிசை மீண்டும் தொடர்கிறது அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம் வருக வணக்கம்
1: சரி நீங்க எனக்கு கேட்டீங்களா லா லா வரிசையில பாட்டு என்கிட்ட கேட்டீங்க நான் எப்படி சமாளிச்சேன் இப்ப நீங்க பாடுங்க
2: லா வரிசையிலயா லட்சாவதியே என்ன அசத்துறதியே எப்படி பாடிட்டல்ல
1: பாடிட்டீங்க நான் எப்படி
2: ஆனா நேருக்கு ஒரு பாட்டை வந்து நான் சுட்டுட்டேன்
1: சுட்டுட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி நிறைய பாட்டு லால இருக்கு கண்டிப்பா பாட முயற்சி செய்யுங்க சரி நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேர் வருக வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
0: புத்தகடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்
1: ரொம்ப சூப்பரா எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்களா நிகழ்ச்சி கேட்டீங்களா
0: எப்பயுமே எனர்ஜியா தான் பேசுவேன்
1: சரி சரி பாட்டுக்கு பாட்டு விளாண்டுட்டு இருக்கோம்
0: லாவ்ல படணுமா
1: நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்துட்டேன்றாங்க
0: இல்ல நாளை இல்ல இல்லன்றாங்க ரெண்டு மூணு பாட்டு இருக்கு அதான் சரி நம்ம ஒரு பாட்டை பாடிடுவோமே அப்படின்னு
1: சரி பாடுங்க

0: காதல் கொள்ள
1: நன்றி. சான்ற வார்த்தையை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர்
2: வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க.
1: நேரம் 4:20 நிமிடம். இது
2: ஹலோ வணக்கம் சொல்லுங்க.
1: இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. நீங்க பேசுறது நல்லா கேக்குது.
2: இன்னும் கொஞ்சம் வரணுமே. எனக்கு நான் பேசுறேன், எனக்கு கேக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கம்மா, கொஞ்சம் தள்ளி
3: வாங்க.
2: சூப்பர்.
1: அப்படியே நிலையத்துக்கு நடந்து வந்துருவாங்க. சரி ஓகே.
3: என்ன வார்த்தை?
1: வார்த்தை சா. சா வரிசையில தொடங்குற மாதிரி ஒரு பாடல் பாடிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அறிவிச்சு
2: ஒரு பண்பலை பாடல் கொடுத்துடலாம்.
1: யோசிங்க யோசிங்க, வேகமா யோசிக்கணும், பாத்துக்கோங்க.
3: சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேதம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன்.
1: சரி அவ்வளவுதானா? என்ன ஃபுல்லா பாடுவீங்க நினைச்சேன்.
2: வெற்றி
4: பாடணும். உங்கிதழில் எழுதும் இனிய கவிதை இன்பத்தேன் சிந்தும் நாள், இன்பத்தேன் சிந்தும் நாள், நாள் நல்ல நாள். அவ்வளவுதான்.
2: மீண்டும் அதே லாவரிசை வந்துவிட்டது.
1: கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா இணைப்பில் இணைஞ்சமைக்கு. அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணைந்திடலாம்.

0: நிறமாலை 4:26, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். என்ன கியான ஆட்டக்களத்தில் பாட்டுக்கு பாட்டு, ஆட்டக்களத்தின் பாட்டுக்கு பாட்டு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, பாட முடியாதுன்னு நினைக்கிற பாடல கூட பாடிட்டு ஜாலியாக ஜெயிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா?
1: கண்டிப்பாக. ஆனால் திரும்பி என்ன அப்படின்னா அதே லா வரிசை வந்திருக்கு.
0: ஆமாம், முந்தின நேயர் வந்து லா விட்டுட்டு போயிருக்காங்க, அடுத்ததான் வந்த நேயர் பாடிடுவாங்கன்னு நம்புறேன். வர்ற நேயர் யாருன்னு பார்த்துடலாம். பருக வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
2: பாண்டி பேசுறேன்.
0: ரொம்ப நல்லது. பாடல் பாட தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: லா வரிசையில பாடல் பாடணும்.
1: யாரோ சொல்லலாம் குடுக்கறாங்க.
0: பெரிய டீமே வர்க் பண்ணது போல.
1: ஆமா, பேக் அண்ட் டீம்.

0: ஐயா பாடலே வரலையே, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கு அடுத்து ஃபுல்லா வார்த்தை கேக்க.
1: பின்னாடி இருக்கவும் கரெக்ட்டா சொல்லு.
2: ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
0: ஐயா கேக்கல.
3: அள்ளி அள்ளி தந்தாலே கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா.
1: உங்களுக்கு கேக்குதா? பின்னாடி ஒருத்தவங்க சொல்ல இவங்க பிளேபேக் சிங்கரா பாடிட்டு இருக்காங்க.
3: நன்றி
0: ஐயா, இணைப்புல இருந்தமைக்கு பாடிட்டீங்க. ரா அப்படிங்கிற வார்த்தை வந்து விட்டுட்டு போயிருக்கீங்க. அடுத்த நேயர் கஷ்டமான வார்த்தைங்க ராங்கிறது.
1: இல்ல இல்ல, ரா வந்து ஈஸி தான்.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரா பாடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: நானே ஒரு பாட்டு வச்சிருக்கேன்.
0: அப்பறம்
1: சொல்லுங்க.
0: வேணாம் பாடிடாதீங்க, பாடட்டும்.
1: கண்டிப்பா
0: நம்ம நந்தினி வந்துட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க. அடுத்த நேயர்
1: கேட்க ஆசையா இருக்கு எனக்கு.
0: சரி சூப்பர். ஆனா நேயர் தான் பாடணும். நேயர் யாரு? வரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல இருக்கிறது யாரு?
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
0: வணக்கம் சொன்னீங்க, அடுத்து காணோம்.
1: சரி, இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இன்னைக்கு ஆடகளம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராகவும் விறுவிறுப்பாகவும் அப்படியே பாடுறதோட ஆரம்பிச்சு நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. சரி, இணைப்புல காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
5: அரும்பலூர்ல இருந்து அஸ்வின் பேசுறேன்.
1: அஸ்வின் பேசுறீங்களா? அஸ்வின், நீங்க வானொலி விட்டு விலகி வரீங்களா?
5: பாடுங்க.
0: இணையத்தில் வந்ததுக்கு நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். ஆகாஷ்வாணியன்.

0: மாலை 4:30 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: நேரம் மாலை 4:30. இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
6: அதாவது ஆட்டக்களத்தில் பாட்டுக்கு பாட்டு.
5: ஆமாங்க, பாட்டுக்கு பாடு பாடிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே.
6: ஆமா, அதாவது ஒரே தான் எனக்கு தெரிஞ்சு லாவரிசை தான் நிறைய வந்துருச்சு. அதனால நம்ம புதுசா ஒரு எடுத்து கொடுத்துடலாமா?
5: கொடுத்துடலாமே. அடுத்ததா வர நேர் வந்து காவரிசையில பாடணும், சரிங்களா? கா.
6: ஆமா, காவரிசையில பாடலாம், நிறைய பாடல்கள் இருக்கு. சரி, அந்த வகையில இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சொல்வது.
7: வணக்கம். ஹலோ,
5: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க.
7: ஹலோ,
6: வணக்கம்.
5: இணைப்பில் இருந்தாங்க, இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வர நேர் யாரும் பார்த்துடலாம். வருக. வணக்கம்.
7: பாடணும்.
5: நிறைய பாட்டு இருக்கு, யோசிங்க யோசிங்க. சூப்பரா பாடிட்டீங்க, செமையா இருந்துச்சு. வெற்றி பெற்றீங்கன்னு அறிவிச்சுட்டு இணைப்புல வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நேர் யாருன்னு பாத்தெல்லாம் வருங்க. வணக்கம்.
8: ஹலோ.
5: முதல் நேர் கா கான்னு சொல்லிட்டு கா கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்காக பாட தயாரா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன?
8: நரேந்திர சீனிவாசன்.
6: உங்களுக்கான எழுத்துக்கா பாடலாம்.

0: எனக்கு அப்படியே வாய்ஸ் உள்ள போகுது, நல்லா எனர்ஜெட்டிக்கா பாடுங்க.
1: காதலின் தொங்கீதியில் நான் ஒரு கண் பாடினேன், நெஞ்சோடு அருகில் வந்தாள், என்னோடு அருகில் வந்தாள். பாட்டையில சரியா இருக்கா மேடம்?
0: கரெக்டா இருக்கு.
2: லாவரிசையை மீண்டும் கொடுத்துருக்கீங்க,
0: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. சரி, நம்ம கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் ஆட்டக்கலாம்.
2: ஆட்டக்கலத்தில் கண்டினியூஸாக லா வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நேயருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். லா அப்படிங்கிற வார்த்தையில் வலியத்தில் வந்துட்டு பாட ஆரம்பிக்கிறாங்களான்ட்டு. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: இருப்பார் கடலில் பொன்னேடு காசிருப்பேன் உனக்காக.
2: ஆட்டக்கலத்துக்காகவா? சரிங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மல்லிகார்மு மார்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல இருந்து.
0: சரி, இன்னைக்கு கேட்டீங்களா, நிகழ்ச்சி கேட்டீங்களா? யா
3: கேட்டுக்கிட்டே
2: இருக்கேன். லா வேண்டாம், நிறைய தடவை அந்த லா அதெல்லாம் முடியாது. சொல்லியாச்சு,
0: எல்லாருக்கும் என்ன விதிமுறையோ அதுதான் உங்களுக்கும்.
3: லாவ விட்டு நீ பாடலாமா?
0: ஏன் பாடலாம்,
2: லா வரிசையில என்ன வேணா பாடலாம்.
3: நீ மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்.
0: என்ன நீங்களே பாடி நீங்களே வச்சிருக்கீங்க? யாரோ பாடினா
3: சரிதான்.
0: சொல்லுங்கம்மா,
2: பாடுங்க.
3: வெள்ளி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே, வெள்ளி பழத்துக்கு கொண்டாட்டம் என்னை பார்த்ததிலே.
2: நீங்களும் அதே லாவ கொடுத்துட்டு போயிருக்கீங்களே. அருமை அருமை அருமையா, சூப்பரா பாடிட்டீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்த நேர் யாருன்னு பாத்தீங்க? வணக்கம்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. ஆட்டக்களத்தின் பாட்டுக்கு பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், பாடுறதுக்கு தயாரா
4: இருக்கீங்களா?
2: லா வரிசையில பாடிடலாமா?
4: முயற்சி பண்றது,
2: முயற்சி பண்ணுங்க.
4: நன்றி.
2: அடுத்த நேரம் யாருன்னு பாத்துக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இருந்திருக்கிற அடுத்த யாருன்னு பார்த்தலாம், நம்ம ஆட்டக்களத்தின் பாட்டுக்கு பாட்டு விளையாடுறதுக்கு நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் சூப்பரா முயற்சிக்கிறாங்க, சில பேர்லாம் செம்மையா பாடுறாங்க இல்லையா,
1: அழகா பாடுறாங்க. காக்கா முட்டை அது எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு,
0: செம்மையா பண்ணாரு. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: எனக்கு 10 தடவை கேட்டுருச்சு இந்த தடவை. வானொலி வீட்டு வேலைக்கு வரீங்களா?
0: சரி, சூப்பர். சரி, லா வரிசையில பாட தயாரா இருக்கீங்களா? நீங்க லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேற எழுத்து கொடுப்பேன், ஆனா லா நீங்க யோசிக்கணும்.
2: ஒரு வரி தான் தெரியும், வேற
1: பரவாயில்ல, ஒரு வரி தெரியுதுல.
2: லாலி லாலி லாலி,
1: உங்களுக்கான வார்த்தை பா. ஆமா, என்னங்க பா?
0: பா பா பா,
1: பம்பரம் வரும்ல பா.
0: அதே லாவே விட்டுருக்கீங்களே. சரி, சூப்பர். நிகழ்ச்சி நன்றி, செம்மையா பாடிட்டீங்க.
1: சரி, நம்ம ஒயாம வந்து அந்த லா வந்துட்டே இருக்கு, நம்ம புது புது வார்த்தைகள் கொடுத்துருவோமா?
0: ஏன்னா
1: புது புது பாடலும் வரும், நிறைய நல்ல பாட்டா பாடுவாங்க. ஓகேவா?
0: கரெக்ட். அடுத்த நேர் வந்து வா வரிசையில பாடணும். நேர் வரக்கு முன்னாடி சொல்லிட்டேன்.
1: ஆமா, வா வரிசை. வருக வணக்கம்.

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் எனக்கு ராமச்சந்திரன் தத்தனையிலிருந்து
1: சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க உங்களுக்கான வரிசை வந்து வா
0: வா வா. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் கொது கொது கோலம்
2: சூப்பர்.
0: சொல்லி தர சொல்லி கேட்டு தினமும் முல்லைக்கரம் ஒன்று பாடினான், வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் ஒன்று சூடினான்.
2: அருமையா பாடிட்டீங்க,
1: சூப்பரா பாடினீங்க,
2: செமையா பாட்டாங்க.
1: ஆமா, நாங்களே மெய்மறந்து கேட்டோம்.
2: மாலை தென்றல்ல வர பாடல். சரி ஓகே, நான் வரிசையில அடுத்த நேயர் பாடணும் வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க,
1: வானொலி விட்டு விலகி வரீங்களா?
2: கொஞ்சம் தள்ளி வந்துடுறீங்களா? நிறைய தடவை எனக்கே திரும்ப கேட்டுருச்சு. இன்னும் வரணுமே, இன்னும் தள்ளி வந்துருங்க, இன்னும் ஒரு அடி அப்படியே எக்கி தடியா வச்சிருங்க பாப்போம். அடுத்த ரூமுக்கே வந்தாச்சா? இதுக்கு மேல சொன்னீங்கன்னா வீட்டை
1: விட்டு தான் வெளியே வரணும். வந்துருவேன்.
2: ஆமா சரிங்கம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன?
3: நான் புதூர்ல இருந்து லலிதா.
2: புதூர்ல இருந்து லலிதா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
1: சரி, உங்களுக்கான வரிசை வந்து நா.
3: நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்த்து தந்தாயே.
2: அருமையா படிங்க.
1: என்னங்க உங்களை பாடணும் அடுக்கிறீங்க?
2: அப்படியா? ஐயோ சாரி, நீங்களே பாடுங்க பாடுங்க.
3: அப்படியா?
1: என்ன அப்படியான்றீங்க? நான் உங்களுக்காக கேட்டு சான்ஸ் எல்லாம்
3: வாங்கிருக்கேன். நலம் வாழ
2: பாட்டு
1: மீண்டும் சந்திக்கலாம்.
4: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
5: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
4: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
5: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
6: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
5: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
6: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோட், VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
8: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
9: நேரமாலை 4:45 நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அலைவரிசையில் சரவடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி இன்னைக்கு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியோட விளையாட்டு என்ன அப்படின்னா, ஆட்டக்கலத்தில் பாட்டுக்கு பாட்டு.
10: ஆமாங்க, பாட்டுக்கு பாட்டு வரிசையாக பாடிக்கிட்டே இருக்காங்க நேயர்கள். சூப்பராக பாடுறாங்க, சில பேர் நல்லா முயற்சி செய்கிறாங்க.
9: ஒருத்தவங்க பாடுறதுலாம் மெய்மறந்து கேட்குற மாதிரி அப்படி இருக்கு.
10: செம்ம அழகாக சில பேர் பாடுறாங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. முயற்சி செய்யறதே சில நேரத்தில் நல்லா இருக்கு.
9: கண்டிப்பாக இருந்த
10: ஹம்மிங்லாம் வந்து ஒருத்தர் பாடினாங்க, அது செம்மையாக இருந்துச்சு,
9: நல்லா இருந்துச்சு.
10: அடுத்தது வர நேர் யாருன்னு பார்த்துடலாமா?
11: வணக்கம்.
10: வணக்கம், இணைப்பில் நினைச்சிருக்கிறது யாரு?
11: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோத்து வந்து அழகர்.
10: வணக்கம் ஐயா.
11: வணக்கம் ஐயா.
10: பாட தயாரா இருக்கீங்களா? என்ன பாட்டு வேணா பாடலாம், வெற்றியாளர். சரிங்களா? யானைக்கு வரையா
11: உள்ள அப்படி என்ன பாட்டு இருக்கு தெரியலங்க. வேற எதுவும் கொடுத்தா பரவாயில்ல.
10: இல்லையே, விதிமுறைப்படி நம்ம கொடுத்தது தான். சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் மேடம்.
10: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்க பேசுறீங்க?
12: தஞ்சை மாவட்டம் சிவகங்கை சாமிநாதன்.
9: இல்லை, இன்னொரு முறை தெளிவாக சொல்றீங்களா? நிறுத்தி.
12: தஞ்சை மாவட்டம் சிவகங்கை மீனா.
10: நிறுத்தி இல்லை, கொஞ்சம் வேகமாகவே சொல்லலாம். சுவாமிநாதன் உங்கள் பேர் கரெக்டுங்களா? பாட்டுக்கு பாட்டு
12: விளையாண்டு
9: ஒரு எழுத்து கொடுத்துருவோம், அந்த எழுத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை நீங்க பாடலாம். அதாவது பாட்டுக்கு பாட்டு விளையாண்டு இருக்கோம்.
12: பாட்டுக்கு பாடலாம். சரிங்க.

0: உங்களுக்கான எழுத்து
1: யாவாக்கு வர்றயா. யாரது
2: யாரது நீ பேத்து யாரும் பேசுள்ளமை என்ன போவது, யாரது யாரது
0: பாட்டு
1: டக்குன்னு மாத்தினதே அழகா இருந்துச்சு. அவங்க வந்து தா அப்படிங்கிற வார்த்தையை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்தது வந்திருக்க நேர் யாருன்னு பார்த்துடலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: என்ன பாட்டு பாட போறீங்கன்னு கேக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்.
3: ரம்யா பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம். தா வரிசையில நீங்க பாட்டு பாடணும். தயாரா இருக்கீங்களா?
3: தா வரிசையா?
0: ஆமா.
1: தா
3: ஐயோ
1: யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க. நிறைய பாட்டு இருக்கு.
3: தங்க தங்கிலி மின்னும் பைங்கிலி தானே, தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோல் துஞ்சியதோ, மணமாலை தலையனையோ அதுக்கு தெரியல
0: துஞ்சியதோ. தாவர் சே திரும்பி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அதாவது ஆட்டக்களத்தில் இன்னைக்கு வந்து பாட்டுக்கு பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு நேயர்கள் விட்டு சென்ற அந்த வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு அந்த எழுத்து எடுத்து
1: எடுத்து அது வந்து அடுத்த நேயர் வந்து கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
4: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கம். செல்வது
4: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேன்.
0: ஐயா கேட்டீங்களா நிகழ்ச்சி
4: கடைசி அது என்ன சொன்னீங்க?
0: தா தாவரிசையிலிருந்து பாடலாம்.
4: தங்கத்தோணிலே தவனும் பெண்மேலகே, நீ கனவில் வந்தவளோ என் நினைவில் நின்றவளோ.
0: சூப்பரா பண்ணீங்க,
1: அழகா பண்ணீங்க. லா கொடுத்துருக்கீங்க.
0: மீண்டும் லா.
1: நன்றி. அடுத்ததா வந்திருக்கேன் யாருன்னு பார்த்தலாம். வருங்க வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். இணைப்புல நினைஞ்சிருக்கிறது யாரு?
5: வரம் தந்த சாமிக்கு பதமான லாலீ,

0: மீண்டும்
1: லாலியே
0: முடிச்சிட்டீங்க. அருமையா பண்ணீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
2: வணக்கம்.
3: புது வார்த்தை
0: குடுக்கறோம்.
2: நல்ல
0: முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேர் கழிவிட்டலாமா? அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: வணக்கம்,

0: நான் பேசுறேன் கேக்குதே? சரி
1: சரி.
0: அதாவது
1: நேரம் 4:52. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம ஒரு பாடலோட மீண்டும் இணையலாம் ஆகாஷ்வாணி மதுரையில்.

0: நேரமலை 4:56, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம் அமர்க்களமான ஆட்டக்களத்துல பாட்டுக்கு பாட்டு. பாடுறதுக்கு வந்திருக்கிற அடுத்த நேர் யாருன்னு பார்த்தோம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார், மணிமாலன் கலைநகர்ல இருந்து பேசுறேன்.
1: சரி, ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: நீங்க பாட்டு போடுங்க, அது ஒரு வரி சொல்லுங்க, அது பாடணும்.
1: வரியில ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துக்கு நீங்க பாட்டு பாடணும்.
2: முடிவு எடுத்து சொல்லுங்க.
1: ஆமா, இப்ப உங்களுக்கான எழுத்து வந்து கா.
2: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன வேடி,
0: சூப்பிருந்து
2: புத்திருந்து நோவிலினை உதடி, நேற்று வர நேற்று வர ஆசைகள் தீண்டி.
0: அருமையா பாடிட்டீங்க, சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம் சார்.
0: உங்களுக்கான எழுத்து டா, யார் எங்க இருந்து பேசுறீங்க அதை முதல்ல சொல்லிருங்க. சூப்பர். டா வரிசையில பாட தயாரா இருக்கீங்களா? டம்ளர் டா, அந்த டா.
1: என்ன அமைதி ஆயிட்டீங்க. டா இல்ல டா டா டா டா டா சொல்லுவோம்ல டா.

0: டாவா?
1: ஆ டாவா,
2: டாவே தான், டாவே தான். பாடுங்க.
0: விதிமுறை
1: வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். உனக்கு ரெண்டு வணக்கம் சொல்றீங்க. யார், எங்க இருந்து?
3: சுப்பிரமணியம்.
2: டாவர் சிலத்த பாட தயாரா இருக்கீங்களா?
3: டாட்டா
2: சொல்லுவோம்ல, டா
3: டாட்டாவா?
2: நான்கு மணி 58 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பாட்டுக்கு பாட்டு சூப்பரா விளாண்டாங்க. நிறைய நேர் வந்து முயற்சி செஞ்சாங்க, நிறைய நேர் செம்மையா ஜெயிச்சுட்டு
1: சூப்பரா பாட்டு பாடினாங்க. அதுவும் ரொம்ப மெய்மறக்கிற மாதிரி நிறைய பாடல்கள் பாடினாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: ஆமா, நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாடுறதை தாண்டி நிறைய பாட்டும் வந்து நேயர்கள் கேட்கறது உண்டு. அதோட நேரம் 4:59 நிமிடமானதுனால இது நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. இன்னைய ஆட்டக்கலத்துல இணைஞ்சிருந்தது நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
1: நந்தினி.
2: அழைப்பில் உதவி லாவண்யா.
1: நன்றி நேயர்களே.
4: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்பிடிக்கையா?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பரவும் செகல்லா வைரஸ் காரணமாக சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்ட பூனாச்சா பிரிவாசா இசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சித்தாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டுக்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 40.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் மாலை 5:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க மாலை தென்றல். மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் வரும் மாலை தென்றலில் அடுத்ததாக வர இருக்கும் பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
1: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: நேரம் 5:10. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தினமும் இனிமையான கானங்களாய் வளம் வருகிறது. மாலை தென்றல் மாலை நேரங்களை அழகாக்குறதே நம்ம மாலை தென்றலோட நிகழ்ச்சிகள் தான். பாடல்கள் கேட்குறதுல ரொம்ப சுகம் இருக்குது. அதில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக வளம் வருகிறது பாடல். இதோ காட்டாளிகளில்

நேரம் மாலை 5:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: அழகான இனிமையான பாடல்களாய் வளம் வருகிறது மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த இன்னிசை பாடல் குணா திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான
0: புனிதமான

நேரமலை 5:26, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தேனிசை கானங்களோட வரிசையில் மாலை தென்றல் தர அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து வருகிறது ஒரு பாடல், காற்றாலைகளில் இதோ.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 5:31. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. அழகான இனிமையான பாடல்களாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நேர்களுக்காக நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ

நேரம் மாலை 5:36, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த மாலை வேளையில் அழகாக ஒரு டீ குடிச்சிக்கிட்டு சூரியன் மங்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அதோட சேர்ந்து இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது அருமையாக இருக்கும் இல்லையா? அதாங்க மாலை தென்றல் தர்ற ஒரு சூப்பரான விஷயம். அடுத்ததாக வர பாடல்

நேரமாலை 5:41, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அருமையான இனிமையான பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சி. உள்ள ஒழிக்க இருக்கிற அடுத்த பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வருகிறது. ஒரு பாடல் இதோ காட்டலைகளில்

நேரம் மாலை 5:47, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ சங்கமம் திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில்.

நேரம் 5:54, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சி தர பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. நேர்களுக்காக இதோ காட்டளைகள்ல

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026. விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன்படி 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது என வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.government.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் JST மகால் வளாகம் ஸ்ரீ சிவகணேச விநாயகர் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்புதல். வளமிகு கம்பம் மாநகரில் அமைந்துள்ள JST மகால் திருவண மண்டபத்தின் ஈசான பாகத்தில் அனைவரும் தரிசனம் செய்து ஆன்மீக மனோபாவம் மேம்படும் பொருட்டு புதிய சிவகணேசன் விநாயகர் ஆலயம் எழுப்பப்பட்டு 6 அடி உயரம் கொண்டதாக விக்ரம் ஸ்தாபிக்க பெற்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 11 25/6/2026 வியாழக்கிழமை சுக்லபட்ச ஏகாதசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 11:50 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இறையருள் பெற வேண்டுகிறோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: இதுவரை கேட்டோம் விளக்கேற்றும் வேலை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நிறமும். 6:30 மாநில செய்திகள். சென்னேஞ்சல் 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள். இதில் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகள் பற்றிய இன்றைய தகவல்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இதுகிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகள். மதுரை மாவட்டம் புனித மரிய அன்னை லூயிகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 அங்கலத்தில் செய்திகள். 9:15 திரைசை. 9:30 சக்கரவியூகம் பகுதி 6 எழுத்து இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாடும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேர்மும்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்ட முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்போ பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்ட

0: அமைச்சரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கப் பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்திய

இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிசை பூக்களாக மலர கேட்கலாம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரம் முதல் பாடல் தெனாலி திரைப்படத்திற்காக.

கேட்ட பாடல் மின்னலை திரைப்படத்திற்காக. இனிசை சாரலாய் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில். அந்திவானமாய் மலர்கிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
4: பேசுறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அந்தி பூக்கள்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது. மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17.20 கோடி மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5.98 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்களை பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள், பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: என் பேர் தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75.41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு

0: காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3,500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மதுபாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ரூபாய் 10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2,500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர்

பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும்

0: வருகின்றன. இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல் திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த May 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கை

நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

நேரம் 7:36:49 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டீங்களா, ரசிச்சிங்களா? இதாங்க பாட்டு, இது ஹிட்டு. சூப்பரான ஹிட்டான புதுசான பாடல்களாக வர இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வந்திருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாட் திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பாடல்.

எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம பாட்டு. இது ஹிட்டு, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த 7:41 நிமிடத்துல நம்ம அடுத்ததா கேட்க இருக்கிற பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து இதோ வந்துகிட்டே இருக்கு.

நேரம் 7:45, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததா வர இருக்கு காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் காட்டளைகளில் நேயர்களுக்காக.

நேரம் 7:48 இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான சூப்பரான செம்மையான பாடல்களை விடுச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பாட்டு இது ஹிட்டு. நேர்கள் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு கட்டளைகளில்.

நேரம் 7:52. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாரும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து கெத்தா வருது ஒரு பாடல்.

0: நேரம் 7:57. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னையோட பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற ஒரு கானம் நேர்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வந்துருச்சு பாடல்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,50,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு

224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் குழந்தைகளின் நிகழ்ச்சியாக வளமர கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், இப்படி தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும் 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். இணைப்பில் ஒரு குழந்தை காத்துட்டு இருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்கலாம்? வருக வணக்கம். வணக்கம். சொல்வது
3: என்ன
2: சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
3: திருக்குறள்.
2: எத்தனை திருக்குறள் சொல்ல போறீங்க?
3: ரெண்டு.
2: சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்க. இன்னும் நிறைய சொல்லணும்ல. சரி, அடுத்த முறை முயற்சிக்கும் போது ஒரு 10 நாள் மினிமம் சொல்லுங்க, ஓகேவா? சரி, இப்ப சொல்லலாம்.
3: அகரமுகரெழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள். அகரமே எழுத்திற்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு பொருள். தீயினால் சுட்டப்புண் புறத்தே விடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் தீயினால் சொல்குறி சுடுவடு என்றும் மாறாது.
2: சூப்பரா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாமா?
3: இணைப்பிற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி. இணைப்பில் வந்திருக்கு உங்களுக்கான பாடல் இதோ கனா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டு ரசிப்பதா அகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் பட்டாம்பூச்சிகள் இணைப்பில் இணையும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். சொல்வது யாரு, எங்கிருந்து? வணக்கம் சுபிக்ஷா, எங்கிருந்து பேசுறீங்க சுபிக்ஷா? தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறீங்களா? நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சிங்கப்பெண்ணே சாங் வேணுமா? சரி கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க? அப்ரிவேஷனா? சரி சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாமா?
1: ஓகே
0: சூப்பர். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிப்பது குழந்தைகளின் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள்.

நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்த அழைக்கலாம். 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். இணைப்பில் இணையும் குழந்தை வருக. வணக்கம். வணக்கம்.

0: நிழல்ல ஓடுவர்.
1: நில நில ஓடிவா, மலை மேல ஏறிவா, மலை மேல ஏறிவா, மல்லிய பூ கொண்டு வா, பட்டம் போல நிலாவே, சம்பரம் போல சுத்தி வா.
2: சூப்பரா பாடுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டலாமா? நான் அஞ்சு இணைப்பில் வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் இதோ காய்ச்சல்.

0: குழந்தைகளின் நிகழ்ச்சியாக கேட்டு ரசிக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். இணைப்பில் இணையும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: ஆ, உங்க பேர் சொல்லுங்க. நாகஸ்ரீ. எங்க இருந்து பேசுறீங்க?
1: சிவகாசி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கண்ணம்மா கண்ணம்மா.
0: சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
2: ரைம் சொல்லு.
0: ஆ, சரி, சொல்றீங்களா?

0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் பட்டான் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை

0: கேட்கலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவி சிவஸ்ரீ நாளைய உலகம் உன் கையில் என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்டலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லெயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. எனது தலைப்பு நாளைய உலகம் உந்தன் கையில். புத்தக பையில் சுமப்பது வெறும் தாள் அல்ல, அது நாட்டின் தலைவிதி. வகுப்பறை மேசையில் நீ வரையும் ஓவியம் நாளை தேசத்தின் வரைபடம். விதைக்கப்படும் அறிவினும் வித்து விருட்சமாய் வளரட்டும். சிந்தனை சிற்பியாய் நீ புது சரித்திரம் படை. பேனாமுனையில் புரட்சி செய், அறிவியல் கொண்டு அற்புதம் செய். நேர்மை நெறி நின்று நீதியின் கோல் பிடி. உழைப்பே வந்தன் ஆயுதம், தன்னம்பிக்கையே வந்தன் வாகனம். எழுந்து நில் மாணவனே, நாளைய உலகம் முந்தன் கையில். முக்கிய குறிப்புகள்: கல்வி அறிவே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துதல். தன்னம்பிக்கை கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கான வழிகள். பொறுப்பு இன்றைய மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை நாளைய இந்தியாவின் திசையை தீர்மானிக்கிறது. இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி லக்ஷயா. என்னென்ன சிறப்புகள் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: என் பெயர் ஜி லக்ஷயா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என்னுடைய பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லெயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியின் சிறப்புகள் எண்ணற்றவை. உலகில் தோன்றிய மூத்த மொழிகளில் இன்றும் மக்களால் பேசப்பட்டு வரும் ஒரு உயிருள்ள மொழி தமிழ். அதன் முக்கிய சிறப்புகள் இதோ: தொன்மை, ஆன்டிக்வைட்டி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் என்று போற்றப்படுகின்றது. இது 2500 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது. முத்தமிழ், த்ரீஃபோல் தமிழ். தமிழ் மொழி 3 பிரிவுகளாய் வளர்ந்துள்ளது. அவை: இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எழுத்து மற்றும் பேச்சு வடிவம், இசைத்தமிழ் பாடல்கள் மற்றும் ராகங்கள், நாடகத்தமிழ் உடல் அசைவுகள் மற்றும் நடிப்பு, தனித்து இயங்கும் வல்லமை, இண்டிபெண்டன்ஸ். பிற மொழிகளின் சமஸ்கிருதம் அல்லது ஆங்கில சொற்கள் இல்லாமலேயே தமிழ் மிக சிறப்பாக தனித்து இயங்கும் வல்லமை கொண்டது. திருக்குறள், யூனிவர்சல் எத்திக்ஸ். உலகிற்கே பொதுவான அறநெறிகளை சொல்லும் திருக்குறள் தமிழில் உள்ளது. இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது. அமிழ்தினும் இனிய மொழி, தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் தமிழின் இனிமையை பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாணவி மோனிகா. ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக அழகா ஒரு தன்னம்பிக்கை சிறுகதை சொல்ல போறாங்க, என்ன கதைன்னு கேட்கலாமா?
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாவி மோனிகா. நான் புனித லெயுகா மரியன்னை மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காற்று பலமாய் வீசினாலும் தீபம் அணையாது, உள்ள முறுதியாயிருந்தால் யாரும் தடுக்காது. நம்பிக்கையை விதைத்தால் நம்பிக்கைத்தான் வளரும். நம்மை நாமே நம்பினால் உயர்வு நிச்சயம் வரும். இந்த கவிதையிலிருந்து தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம பார்க்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்ன? மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் நம்ம நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க பெருசு. தன்னம்பிக்கைனா நம்மளோட ஆசைகள் மீதும் முடிவுகள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறதுங்க. வாழ்க்கையில உயர தன்னம்பிக்கை கண்டிப்பா தேவைங்க. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன தோல்விகள் வந்தாலும் சமாளிப்பாங்க. ஒரு சிறு கதை பார்ப்போம். இந்த கதையோட தலைப்பு மெழுகுவர்த்தியின் தன்னம்பிக்கை. ஒரு அறையில 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சு கொண்டிருந்துச்சு. அப்போ மெல்லிய காத்து வீசையில அமைதின்ற முதல் மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன காத்து இப்படி வீசுது, ஒருவேளை நம்ம அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அணிஞ்சு போச்சுங்க. 2வது மெழுகுவர்த்தி பேரு அன்பு. அன்பு மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன அமைதியே அணிஞ்சு போச்சே, ஒருவேளை நம்மளும் அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அன்பு அணிஞ்சு போயிடுச்சுங்க. 3வது மெழுகுவர்த்தி பேரு அறிவு. அறிவு மெழுகுவர்த்தி சொல்லிச்சா, அவங்க ரெண்டு பேருமே அணைஞ்சு போயிட்டாங்களே, ஒருவேளை நம்மளும் அணைஞ்சு போயிருவோமோ, நம்மளால போராட முடியாதோ அப்படின்ற பயத்திலேயே அறிவும் அணைஞ்சு போச்சுங்க. இந்த 4வது மெழுகுவர்த்தி இருக்கேன், அது சொல்லிச்சாம், அது காத்து பலமா வீசினாலும் அதோட கடைசி நொடி வரை இருந்து போராடி அந்த காத்து ஜெயிச்சிருச்சுங்க. அப்போ அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவன் வந்தானா, அடடே 4 மெழுகுவர்த்தி வச்சோமே, அதுல 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சே, இன்னும் ஒண்ணுதான் இருக்கே, ஒருவேளை இதுவும் அணைஞ்சு போயிருமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், கவலைப்படாத, நான் அணைய மாட்டேன், நீ என்னைய வச்சு மிச்சம் 3த்தையும் 10 வச்சுக்கோ அப்படின்னுச்சான். அப்போ அந்த சிறுவன் கேட்டானா, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என் பேரு தன்னம்பிக்கை அப்படின்னுச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
4: முதல் மூணு மெழுகுபத்தியும் தன் மேல நம்ம

நம்பிக்கையே வைக்கல. நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற பயத்திலே அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனா இந்த நாலாவது மெழுகுவர்த்தி தன் மேல நம்பிக்கை வைத்த காரணமாக அது ஜெயிச்சிருச்சு. ஒரு குரல் பார்ப்போம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த குரலோட பொருள் என்னன்னு தெரியுமாங்க? தாமிர மலரோட தண்டு தண்ணீரோட உயர்வை கண்டுதாங்க வளரும். அதே போலதாங்க மனிதர்களாகிய நாம நம்மளுடைய மன உறுதி தன்னம்பிக்கையை பொறுத்துதாங்க நம்மளோட வாழ்க்கையே அமையும். அதனால மக்களாகிய நாம தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துடவே கூடாதுங்க. வாழ்க்கையில உயர இந்த ரெண்டு கைகளோட தன்னம்பிக்கையும் தேவைங்க. யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதர்களுக்கு பலம் தன்னம்பிக்கை. அதனால தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறுவோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி விஜய ஐஸ்வர்யா முயன்றால் எதையும் செய்யலாம் அப்படிங்கறத ஒரு கதை மூலமா நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. என்ன கதைன்னு கேட்கலாமா?
1: வணக்கம், என் பெயர் சுவிஜய ஐஸ்வர்யா. நான் புனித லேகா மரியன் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான உண்மை. தலைப்பு முயன்றால் முடியும். உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு குட்டி கதை பாப்போமா? வாங்க பாக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவ பேரு உமா. உமா வயசுல சின்னவளா இருந்தாலும் அவளுடைய கனவுகளும் ஆசைகளும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமாக உமா நினைச்ச கல்வி அவ வாழ்க்கையில ஒரு 8ஆம் கனியாவே அமைஞ்சிருச்சு. பருவ வயசு அடைஞ்ச உமா நகரத்துக்கு வந்து வாழ்ற ஒரு வாய்ப்பு பெற்றா. இங்க வந்து பார்த்து அவ ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் ஆனா. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய சாதனை படைச்சுக்கிட்டு அதே சமயத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தவுமா, எப்படி இவங்க பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறா. இவ பார்த்து ரொம்ப வியப்பானது யார பார்த்து தெரியுமா? ஒரு ஆசிரியரை பார்த்துதான். அந்த ஆசிரியர் அவர்களுடைய 2 குழந்தைகள், கணவர், பிற குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இதை பார்த்த உமா அந்த ஆசிரியரிடம் போய் கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஆசிரியராவே இருக்கிறீங்க, அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னோட விடாமுயற்சி, என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், என்னோட சிறந்த கல்விதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உமா விடாமுயற்சியோட நம்ம என்ன செஞ்சாலும் அது வெற்றியை தான் தரும்ன்றத உணர்றா. அவ விட்ட கல்விய மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக பதவி இருக்கிறா. இக்கதையோட கருத்து என்னன்னு தெரியுமா? தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம், கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிதான் வெற்றிக்கு வழி. நண்பர்களே, இன்று முடியாதது போல் தோன்றும் விஷயம் நாளை உங்கள் முயற்சியால் சுலபமாகும். இக்கதைக்கு தொடர்பாக ஒரு சிறு கவிதை. முடியுமோ முடியாதோ என்ற எண்ணமில்லை, முயற்சியே இங்கு வெற்றிவாக சுடுகிறது. கட்டுக்குள் சிக்கி காலம் கழிக்காமல் தன்னன் தனியாதானே துள்ளி குதிக்கிறது, தன் காட்டு ராஜாவாக வலம் வர. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக யானை மலையின் சிறப்புகள் பற்றி பேச போறது மாணவர் ஆல்வின் பிரின்ஸ். என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: என் பெயர் ஆல்வின் பிரின்ஸ். நான் புனித லேகா மரியன் பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். தலைப்பு யானை மலையின் சிறப்பு. சிறப்பு மிக்க மதுரையில் சிறப்பான மலை யானை மலையாகும். இந்த மலையின் பேருக்கு காரணம் அதன் அமைப்பே ஆகும். ஒரு பெரிய யானை அமர்ந்திருப்பது போல் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இம்மலை உச்சியில் 2 குடைவரை கோயில்கள் உள்ளன. சமண துறவிகள் ஓய்வெடுக்க பயன்படுத்திய கல் படுக்கைகளையும் நாம் இங்கு காணலாம். மேலும் அவர்கள் உருவாக்கிய சிற்பங்கள் இன்னும் அழியாமல் உள்ளது. அதை அச்சநந்தி என்ற அடியார் செய்ததாக குறிப்பும் உள்ளது. இங்குள்ள சிலைகள் சமணர்களின் புராண கதையை விளக்குகின்றதாக அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான பாடைகளை குடைந்து உளி மற்றும் சுத்தியலால் செதுக்கப்பட்டவையே குடைவரை கோயிலாகும். முருகப்பெருமாளுக்கு இலாடன் என்னும் கோயிலும் உள்ளது. இதில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டும் காணப்படுகிறது. கிபி 770ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னரின் மந்திரி நரசிங்க பெருமாள் ஒரு குடைவரை கோயில் கட்டுவதற்காக பூர்வாங்க வேலையை தொடங்கினார். பின்னர் அவரது தம்பி திருப்பணியை நிறைவேற்றினார். மதுரை மிக தொன்மையான நகரம் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அதற்கு நீங்கள் யானை மலையை சுட்டி காட்டலாம். இத்தகைய பெருமை வாய்ந்த மலை நம் மதுரையில் இருக்கின்றது. நீங்களும் ஒரு முறையாவது யானை மலைக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விண்வெளித்துறையில் இந்தியர்கள் செய்துள்ள சாதனைகளை எடுத்து கூற வந்திருக்கிறது மாணவர் ரோஹித்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கா ரோஹித்.

0: நான் புனித மரியன்னை லெய்கா பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். நான் விண்வெளி துறையில் இந்தியர்கள் செய்த சாதனையை பற்றி பேச வந்துள்ளேன். விண்வெளி ஆராய்ச்சி என்பது உலக நாடுகளின் முன்னேற்றத்தை காட்டும் முக்கியமான துறையாகும். விண்வெளித்துறையில் இந்தியர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றனர். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவார் APJ அப்துல் கலாம் ஆவார். ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் திட்டங்களில் அவர் செய்த பணிகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ஆவார். இவர் 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா ஆவார். இவர் 1997ஆம் ஆண்டு நாசா மூலம் விண்வெளிக்கு சென்று உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்தார். நிலவை ஆய்வு செய்த சந்திராயன் திட்டம், சூரியனை ஆய்வு செய்த ஆதித்யா L1, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்த மங்கள்யான் போன்ற திட்டங்கள் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பாக சந்திராயன் 3 வெற்றி இந்தியாவை உலகில் முன்னணி விண்வெளி நாடாக மாற்றியது. முடிவாக விண்வெளி துறையில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். எதிர்காலத்தில் இந்தியா இன்னும் பெரிய சாதனை செய்யும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி கமலி அன்பே சிவம் என்ற தலைப்பில் அன்பே அனைத்திற்கும் அடிப்படை என்று பேச வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேட்கலாம்.
2: அன்பருக்கினே எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் கமலி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்ன லேகா பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு அன்பே சிவம். அன்பே சிவம் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வார்த்தை மட்டுமல்ல, அது அன்பால் கருணையால் வடிவடிக்கப்பட்டது. அன்பே சிவம் என்பது மிக உயர்ந்த மற்றும் ஆழமான கருத்தாகும். இந்த சொற்றொடர் அன்பே கடவுள் என்பதை குறிக்கிறது. இது திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் உயரிய கொள்கையாகும். அன்பே சிவம் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது 6 மறுகிறார். அன்பே சிவமாவது 6 மறைந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நாம் மனிதர்களாக வாழும் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமான ஒன்று. அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் சோகமாகவும் இருக்கும். அன்பு என்பது கருணை, பணிவு, மன்னிப்பு போன்ற நல்ல பண்புகளின் அடிப்படையாகும். அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் இருக்கும். நாம் பிறரை நேசித்து அவர்களுக்கு உதவினால் நமது வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். சிறிய உதவியும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பே சிவம் என்ற கருத்து எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. மதம், மொழி, சாதி என பலவற்றையும் கடந்து அனைவரிடம் அன்பு காட்ட வேண்டும். நாம் தினமும் அன்புடன் நடந்து கொண்டால் இவ்வுலகம் அமைதியான இடமாக மாறும். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப கிடைக்கும். நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது பழமொழி. உலக பொதுமறையாம் திருக்குறளில் இருந்து கூட அன்பை பற்றி ஒரு குறள் உள்ளது. அன்பிலார் எல்லாம் தமக்குரையர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கே என்ற அற்புத குறளும் உள்ளது. கடவுளை கல்லிலோ மண்ணிலோ தேடுவதை விட மனதில் அன்பினால் தேடுவதே சிறந்தது என்று இயேசுநாதரே கூறியுள்ளார். தேவன் அன்பில் ஊற்றாக இருக்கிறான். அந்த அன்பை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. அன்பே சிவம் என்ற வார்த்தை ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு மக்களின் உயிரை காப்பாற்றி உள்ளது என்பது புராண கதை. அன்பு என்றால் கருணை, சிவம் என்றால் கடவுள். அன்பால் வடிவடிக்கப்பட்டவனே கடவுள். எவ்வளவு பெரிய சிரமங்களையும் கடந்து அன்பும் கருணையும் இருந்தால் மனிதர்களை ஒன்றிணைக்க முடியும். எல்லோருக்குள்ளையும் இறைவன் இருக்கிறார். அதனால் அவர்களை மனதினுள் தேடுங்கள், அவரை உணருங்கள். பிற உயிர்களின் காட்டும் அன்பே இறைவனிடம் காட்டும் அன்பு. அன்பு என்பதை உணருங்கள். அன்புதான் சிவம் என்பதை அனைவரிடமும் உணர்த்துங்கள். அவர்கள் அன்பு சிவமாகவே வாழ்பவர். இறுதியாக அன்பே சிவம் என்ற கருத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அன்புடன் வாழ்வோம். அன்பை பகிர்வோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே எல்லாவற்றிற்கும் அடிப்படை. நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது மாணவி அனுசுயா. என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் அனுசுயா. நான் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. புனித மரியன்னை லேயுக்கா பதின்மை மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்று நம் கைகளில் ஒட்டியிருக்கும் ஒரு மாய கண்ணாடியை பற்றி பேச வந்துள்ளேன். செல்போன் ஒரு கருவிதான், அது நம் வாழ்க்கையில்லை என்பதற்கு ஏற்றவாறு வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளேன். நேரத்தை கைபேசிக்கு கொடுக்காதே, உன் கனவுகளுக்கு கொடு. இன்றைய காலத்தில் அலைபேசி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மால் கற்பனை செய்ய முடியாது. காலையில் எழுந்ததும் முதல் வேலை அலைபேசி பார்ப்பதுதான். இரவு தூங்கு போவதற்கு முன்பு கடைசி வேலையும் அதுதான். படிக்கும் நேரத்தில் கூட ஒரு அறிவிப்பு வந்தால் உடனே அலைபேசியை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும். இன்னும் 5 நிமிடம்தான் என்று தொடங்குகிறது, ஒரு மணி நேரமாக மாறுகிறது. வீட்டில் கூட இதே நிலைதான். எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைபேசியில் தான் மூழ்கி கிடக்கிறோம். நண்பர்களோட நேரில் சந்தித்து சிரித்து பேசுவதற்கு பதிலாக அலைபேசியில் தான் சிரிக்கிறோம். அது கவலைக்குரிய விஷயம். மொபைல் அடிமைத்தனத்தை குறைக்க பயன்பாட்டு நேரத்தை கண்காணித்து சமூக ஊடக அறிவிப்புகளை அணைத்து வைக்கலாம். தூங்க போவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அலைபேசியை பயன்படுத்தாம இருப்பது நல்ல விஷயம். மாணவர்களாகிய நாம் ரீல்ஸ் பார்ப்பதற்கு மட்டும் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. புதிய மொழிகள், கோடிங், கலை மற்றும் பிற தொழில்நுட்ப திறன்களை கற்க முடிகிறது. மொபைல் போனை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தினால் அது மாணவர்கள் வளர்ச்சிக்கு உதவும். இந்த அடைபேசி அடிமைத்தனத்திற்கு மற்றொரு பெயரும் உள்ளது, நோமோபோபியா. அதாவது மொபைல் இல்லாமல் இருக்கும் பொழுது வரும் பயம். முடிவாக, அலைபேசி நம்மை கட்டுப்படுத்த கூடாது, நாம் தான் அலைபேசியை கட்டுப்படுத்த வேண்டும். போனை விட்டு விலகி நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் நேரத்தை பயன்படுத்தலாம் என்று கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நேரம் அனைத்தையும் விழுங்கிவிடும், நெஞ்சத்தின் அமைதியை நசுக்கிவிடும். அளவோடு உபயோகி நண்பனே, அழகான வாழ்வு உன்னதமே. நன்றி, வணக்கம்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி மாணவி தேவி ஸ்ரீ சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா தேவி ஸ்ரீ. நான் புனித மரியன்னை லேக்கா பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். பேச வல்ல திறனை அளித்து இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க தேசத்தை வழமையாக மாற்ற வரிசையில் இருக்கும் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அனைவரையும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் தான் பேச வந்துள்ளேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் மருவினில் ஆணுக்கிங்கே பெண் நிகரில்லை என்பது போல் ஆண்களுக்கு நிகராக களத்தில் நின்று போராடி தங்கள் உயிரை இழந்த நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெண்கள் எத்தனை பேர் என்று தெரியுமா? 1780ஆம் ஆண்டு தன் படையை வைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரையே வென்ற ஒரே பெண் வேலுநாச்சியார். தமது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்ட கடலூர் அஞ்சலையம்மாள். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணமால் ஜெகநாதன். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட SN சுந்தராம்பாள். சிறை சென்றாலும் சிறைசாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புஜம்மாள். இவர்கள் மட்டுமல்லாது மதுரை KP ஜானகி

0: நம்மால் லக்ஷ்மி கவுல், லீலாவதி போன்றோரின் பங்கும் போறுதலுக்குரியது. சுதந்திரம் வேண்டும் என்று பாரத பெண்கள் அன்று ஆண்களுக்கு நிகராய் நின்று போராட்டம் செய்தனரன்று. எங்கும் சுதந்திரம் வேண்டி நின்றார் நல்வழி காட்டி, பிறருக்கும் விடுதலை உணர்வூட்டி கிடைத்தது சுதந்திரம் தோல் தட்டி. தியாகத்தை நாம் மறக்கலாமா? உயிர் சேதத்தை நாம் மறக்கலாமா? சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், வீர மங்கைகளின் தியாகத்தில் போராடி நின்றனர் பல திங்கள். விடுதலை ஒளியை காட்டிய கண்கள், பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சிலிருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிய சிறு குறிப்புகள் சொல்ல வந்திருக்கிறது மாணவி யுவலட்சுமி.
2: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ராயவலட்சுமி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்னை லைக்கா பதின்ம மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகும் தலைப்பு தேச தலைவர்களின் வரலாறு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு அழகான வளமான நாடாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டை கைப்பற்ற பல அரசர்கள் முயன்றார்கள். அப்போது தான் 3 பெரிய தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் யார் தெரியுமா? சேரர், சோழர், பாண்டியர். இவர்களைத்தான் மூவேந்தர்கள் என்று கூறுகிறோம். இவர்களை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் போதாது. ஆனால் என்னுடைய தோற்றத்தில் எளிமையாக கூறுகிறேன். முதலாக கூறப்போவது சேரர். மேற்கு பகுதியில் சேரர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். சேரர்கள் கடலையும் துறைமுகங்களையும் பாதுகாத்தார்கள். வெளிநாட்டு வணிகர்களுடன் நட்பு வைத்தார்கள். தமிழ்நாட்டை செல்வம் செமித்த நாடாக மாற்றினார்கள். அடுத்ததாக சோழர். சோழர் வலிமை வாய்ந்த மன்னர். காவிரி நதி பாயும் பகுதியில் சோழர்கள் இருந்தார்கள். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற வீரர்களும் வந்தார்கள். நாம் நம் நாடு மட்டுமல்ல கடல் கடந்தும் காப்போம் என்று கூறிய அவர்கள் பெரிய பெரிய படையை உருவாக்கி எதிரிகளை வென்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடல் போர் செய்து இலங்கை வரை சென்றார்கள். அடுத்ததாக கூறப்போவது பாண்டியர். பாண்டியர் தமிழ் காத்த வீரர். தென் பகுதியில் மதுரை நகரில் பாண்டியர் ஆட்சி செய்தார். தமிழ் மொழியும் நமது கலாச்சாரமும் நம்மால் தான் காக்க முடியும் என்று கூறி அவர்கள் தமிழ் சங்கத்தையும் இலக்கியம், கல்வி, முத்து வணிகம் போன்றவற்றை வளர்த்தார்கள். எதிரிகள் வந்தபோது வீரமாக போராடினார்கள். சில காலத்தில் இந்த 3 அரசர்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டார். ஆனால் வெளிநாட்டு நபர்களால் ஆபத்து வந்தபோது மூவரும் ஒன்றாக இணைந்து நின்றார்கள். அதனால் தான் நாம் இன்று கூறுகிறோம், சேரர் செல்வம் காத்தவர், சோழர் வலிமை காத்தவர், பாண்டியர் தமிழ் காத்தவர். இவர்கள் இல்லையெனில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வரலாறு இல்லாமல் போயிருக்கும். எனக்கு தெரிந்த சிறு குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம்.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: குட் ஈவினிங், This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. President Draupadi Murmu says India has consistently emerged as voice of peace, dialogue and cooperation as it believes issues can only be resolved

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:16. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது ஆகாஷ்வாணியின் திரை இசை. முதல் கானமாக 96 திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

நேரம் இரவு 9:23. ஒளிப்பது ஆகாஷ்வாணியின் திரையிசை. தொடர்ந்து கேட்கலாம் 24 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 9:30. சக்ரவியூகம்
2: புலனாய்வு தொடர் 2வது அத்தியாயத்தின் 6வது பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை.
3: சார், அப்ப இது மரக்கட்டை இல்லையா?
4: இல்ல பியூலா, நீங்க பாரு, ஒருத்தன் செத்து கிடக்கான்.
3: ஓ மை காட். ஆமா சார், உடம்பு ஃபுல்லா ரத்தம் சார். மூஞ்சி

0: மொத்தமா செதஞ்சிருக்கு.
1: யார் இவன்? இந்த நடுக்காட்டுக்குள்ள வந்து செத்து கிடக்கா? பாடி கண்டிஷனை பார்த்தா இவன் செத்து 3 இல்லை 4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் பியூலா.
0: இவனை ஏதோ மிருகம் கொண்டிருக்கும் நினைக்கிறேன் சார்.
1: நோ பியூலா, இந்த பாடியோட லெஃப்ட் செஸ்ட பாரு
0: சார், ஏதோ புல்லட் பஞ்ச மாதிரி இருக்கு.
1: எஸ் பியூலா, முதல்ல இவனை இந்த இடத்துல சுட்டு கொண்டிருக்கானுங்க, தென் இவன் பாடிய ஏதோ விலங்கு பாதியா சாப்பிட முயற்சி பண்ணிருக்கு.
0: அப்ப அந்த டெரரிஸ்ட் இங்க தான் இருக்காங்க சார்.
1: பியூலா, நம்மளுடைய கெஸ் கரெக்ட். இமிடியட்டா காத்ரினை காண்டாக்ட் பண்ணு.
0: ஓகே சார்.
1: செத்து கிடக்கிற இவன் யாரு, இவனை ஏன் சுட்டானுங்கன்னு தெரியல. அப்போ அந்த கேங் இங்க தான் எங்கேயோ இருக்காங்க.
2: பியூலா டவுன்.
3: கதைக்களத்தில்

0: கண்ணன் சார், ஆமாம் ஓகே சார், எனக்கு ஒன்றும் இல்லை.
1: இந்த கோடாரி எங்கிருந்து வந்துச்சு? நாம இந்த இடத்துக்கு வந்தது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு
0: சார். நம்ம டிவைஸ்க்கு கால் வருது சார்.
1: யாருன்னு செக் பண்ணு.
0: ஸ்டெல்லா சார்.
1: வாட், ஸ்டெல்லாவா? தேங்க் காட். இங்க கொடு ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, வேர் ஆர் யூ? ஃபாகிமோட ஜீப்பை போய் நீ இன்னும் சேரலன்னு இப்போதான் தகவல் கிடைச்சது. உன்னை என் ஜீப்புக்கு தானே அனுப்பி வச்சேன். ஏன், என்னாச்சு? எந்த கான்டாக்டுமே இல்லாம ஏன் போனேன்?
2: கண்ணா சார், நான் உங்களை விட்டுட்டு ஃபாகிமா ஜீப்பை நோக்கி போயிட்டு இருந்தேன். நட்டு நடு வழியில யானைகளோட நடமாட்டம் இருந்தது. சோ தீபத்தை அணைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யானைங்க கூட்டம் கிராஸ் பண்ணிட்டோன்னு. தேர் ஆஃப்டர் ஐ ஜஸ்ட் லாஸ் மை வே. எந்த திசையில போகணும்னு வழி தெரியல. இப்போதான் உங்க வாக்கி டாக்கி சிக்னல் கிடைச்சது எனக்கு. நான் இப்ப சேஃபா இருக்கேன் கண்ணா சார். அங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே.
1: அவனுங்களோட கண்ட்ரோல் இருக்கு.
0: நம்மளோட வாக்கி டாக்கி சிக்னலை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க சார்.
1: நான் அத்தனை தடவை சொல்லியும் நீ கேட்கல. நீ நாட்டுக்கு பண்ணுற துரோகத்துக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னைய பேராபத்துல கொண்டு போய் விட்டுருண்டா.
3: வெயிட் வெயிட் மிஸ்டர் கனல் பிரியன், உங்க ராணுவத்துல ரகசிய ஆவணங்களை எல்லாத்தையும் பக்கத்து நாட்டுக்கு வித்தானே உன்னோட பழைய ஃப்ரெண்டு, அவன் பேசுறான்னு நினைச்சியா? கண்டுபிடி கண்டுபிடி கண்ணல் கண்டுபிடி. ஒன்னு சொல்றேன், எதிரிகளை நம்பு, துரோகிகளை நம்பு, நண்பர்களை. கண்ணல், நான் நீ நினைக்கிற மாதிரி கொடூரமானவன் கிடையாது, ஆனா மோசமானவன், ரொம்ப ரொம்ப மோசமானவன். சின்ன பிள்ளைங்களை கொல்ற அளவுக்கு இல்ல, ஆனா உன்னோட பிள்ளை தமிழினி, தமிழினி, தமிழினிக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் கனல். கண்டுபிடி கனல் கண்டுபிடி.
4: முடிஞ்சா கண்டுபிடி.
1: ஹலோ ஹலோ, சொன்ன கேளு. டேய் டேய் அவனுங்களுக்கு தேவை என்னோட தமிழினி.
5: மத்த குழந்தைகளை இந்த காட்டுக்குள்ள அவங்க கொண்டு வரல.
6: எஸ் சார், சித்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இப்போதான் கிடைச்சது. நம்ம தமிழினி தவிர எல்லா பிள்ளைங்களையும் பஸ் லாஸ்டான லொகேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கிற லொகேஷன்ல இறக்கி விட்டுருக்கானுங்க. அந்த பஸ்ஸை சித்தூர் என்ட்ரியில் இருக்கிற ஏரியில இருந்து லோக்கல் போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க.

0: வாங்க சார்.
1: தேங்க் காட்.
0: என்ன சார் தேங்க் காட் சொல்றீங்க? நம்மளோட தமிழினி
1: நான் இருக்கேன் பாகிமா, என்னோட தமிழினியை கண்டுபிடிச்சிடுறேன். என்னோட பர்சனல் உங்க எல்லாரையும் பாதிக்க வேண்டாம். ராணுவ புலனாய்வுக்கு இவங்க வைக்கிற ஒரே டிமாண்ட் அவங்களுடைய குடும்பத்தை கடத்தி வைக்கிறது தான். அவங்களுடைய காரியத்தை இது மூலமாக நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை என்னோட தமிழினி உயிர் போனாலும் அவளோட கடைசி மூச்சில் இந்த கனலப்பாவுடைய மூச்சும் கலந்திருக்கும். அவளுக்கு வாய் பேச வராது தான். ஆனா அவ என் பொண்ணு கையில் என்கிட்ட தமிழினியை கொடுத்துட்டு போனா, ஆனா எல்லாத்தையும் இழந்து நிற்கப்போ. ஓகே சாரி சாரி கைஸ், நீங்க மிஷன்ல இருந்து ரிவர்ட் ஆயிடுங்க ப்ளீஸ். இல்ல பாகிமா, ஏதோ நடக்க போகுது.
2: மூளைச்சலவை செய்யப்பட்ட உன்னோட பழைய ஃப்ரெண்ட் தான் அவன். பணத்தாசை அவனை பணமாக்கிருச்சு பாத்தியா கனல்.
1: வாட், என்ன சொல்ற?
3: ஏன் அப்படி எல்லாம் பண்ற? உனக்கு தேவை என்னோட உயிர் தானே. தயவு செய்து என் தமிழினை விட்டு.
2: கனல் பிரியனோட உயிர் ரொம்ப விலைமிக்கதாமே. ஏமாங்கிட்ட இருந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது, ஆனா நானும் ரிப்ளை அனுப்பிட்டேன். அதே ஏமனுக்கு எல்லாம் கொஞ்ச காலம்தான், நான் முடிச்சிருவேன். சரி சரி, நேரமாச்சு. அங்கே இந்த ஃபாஹிமா வேற தனியாக இருக்கிறா. ஷோல்டரில் புல்லட் பாஞ்ச ஒரு பொண்ணை இப்படி தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே விட்டுட்டு வரலாமா கனல்? அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த கனல் கூட டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கங்க. இல்லைனா அநியாயமா உங்க உசுரை இந்த காட்டுக்குள்ள விட வேண்டியிருக்கும்.
0: கனல் சார், நம்மளோட ஆர்மி 6G நெட்வொர்க் ஹேக் பண்ணி இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறேன்னா அப்ப ஏதோ பெரிய பிளான் பண்ணிருக்கான் சார். நான் எல்லாருக்கும் ட்ரை பண்ணேனே சார், பட் யாருக்குமே சிக்னல் போகல.
1: இல்ல செல்லா, இப்ப ட்ரை பண்ணு, கிடைக்கும்.
0: ஃபஹிமா, கேத்ரின், ஆர் யூ பீப்பிள் ஆன் லைன்?
4: எஸ் செல்லா, we are online. என்னதான் நடக்குது செல்லா? செல்லா அண்ட் கேத்ரின், ஏன் நம்ம யாருக்கும் நெட்வொர்க் கிடைக்கல? என்ன நடக்குதுங்க?
5: செல்லா, ஃபஹிமா, யார் யாரோ நம்மளோட ஆர்மி சீக்ரெட் லைனை ஹேக் பண்ணி நம்மகிட்ட பேசினது, தமிழினியை தவிர எல்லா சின்ன பிள்ளைங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழினி எங்க இருக்கா?
0: ஆமா கேத்ரின், தமிழினி எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல.
1: மை டியர் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். ஸ்டெல்லா, கேத்ரின், நான் ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அதுதான் சேஃப் எக்ஸிட், இந்த காட்டை விட்டு வெளியேறதுக்கான வழி. இந்த வாக்கி டாக்கிய அவனுங்க மானிட்டர் பண்றத நிறுத்திட்டானுங்க. அவனுங்களுக்கு என் உயிர் தான் வேணும். நாம தப்பா நினைச்சிட்டோம். ஆர்மியில அந்த துரோகம் பண்ணானே அவன், ஆனா இவனுங்க வேற. ஸோ நீங்க எல்லாரும் இந்த காட்டிலிருந்து உடனே வெளியே கிளம்புங்க. நான் வந்துடுவேன். ஒருவேளை வரலேனாலும் என்னோட லேப்டாப்பில் பிளான் பி புரோட்டோகால் இருக்கு. ஸ்டெல்லா, உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
0: கனல் சார், நாங்கள் திரும்பி போகவே மாட்டோம். என்ன ஆனாலும் உங்கள் கூட தான் இருப்போம்.

0: நாங்க போகவே மாட்டோம்.
1: கனல் சார், உங்களை பார்த்துதான் நாங்க இந்த எம்ஏபில வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். எங்க லீடரை தனியா ஆபத்துல விட மாட்டோம். டோன்ட் மிஸ்டேக் மீ சார்.
2: ஃபாகிமா, நோ நோ, சொன்னா கேளு, வேண்டாம்.
3: இந்த ஜீப் 4x4 கிராஸ்வில், சோ எந்த கரடு முரடு பாதையா இருந்தாலும் இந்த ஜீப்ப ஓட்ட முடியும். இதையும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான் சார். நான் உங்க லொகேஷன் நோக்கி வரேன். காடாவது மேடாவது.
4: கேத்ரின், அந்த வாக்கி டாக்கி எங்க கூட? கனல் சார், நம்ம தமிழினிய கண்டுபிடிக்காம நானும் இந்த காட்டை விட்டு போக மாட்டேன் சார். எந்த புலி வந்தாலும் சரி, ஓநாய் வந்தாலும் சரி, நாங்க இருக்கோம் சார் உங்க கூட.

கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடிடா நீ தயங்காத, விளையாடுடா நீ ஆ

0: கனல் சார், எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கு சார். நாம இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது சார்.
1: இல்ல பியூலா, நம்மள காட்டுக்குள்ள வர வைக்கிறதா அவனங்களோட பிளான்.

0: கணல் சார், அங்க அங்க யாரோ வர மாதிரி இருக்கு சார்.
1: எஸ் எஸ் பி பேக் பியூலா, பின்னாடி வா
0: சார், சுற்றவா சார்.
1: வெயிட் வெயிட் பியூலா, நம்மளுடைய டிவைஸ்ல ஏதோ அலாரம் கேக்குது.

0: கண்ணன் சார்.
1: ஸ்டெல்லா, நீ என்ன பைத்தியமா? நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏன் திரும்பி இங்க வந்த? அதுவும் எந்த வெப்பனும் இல்லாம இப்படி தனியா வந்திருக்கிற? Are you mad?
0: எங்க கண்ணன் சாரை விட்டுட்டு இந்த ஸ்டெல்லா எங்கேயும் போக மாட்டா சார். பிகாஸ் நீங்க எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. ஆபத்தை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார்.
1: அதுக்காக உயிரை பணைய வச்சு தன்னந்தனியா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வரலாமா?
2: ஸ்டெல்லா, நீ காணாம போயிட்டேன்னு மெசேஜ் வந்துச்சு. இந்த காட்டுக்குள்ள வந்ததும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஸ்டெல்லா. தேங்க் காட் நீ கிடைச்சிட்ட ஸ்டெல்லா. நம்ம தமிழினிய இன்னும் காணல ஸ்டெல்லா. அதோ அங்க பாரு, அங்க கிடக்குற பெரிய கூடாரிய என்னை நோக்கி யாரோ வீசினாங்க. பைரவ் குலைச்சனால நல்ல வேலை கனல் சார் என்னை அலர்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்.
0: நல்ல வேலை பியூலா, உனக்கு எதுவும் ஆகல. கனல் சார், என்னை நீங்க உங்களை விட்டு அனுப்பாதீங்க. எது நடந்தாலும் உங்க கூடவே தான் நான் இருப்பேன். தமிழி நீ என்கிட்ட அடிக்கடி சைகையில சொல்லுவா, என்னோட அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். அவ உங்க தமிழினி மட்டும் இல்ல சார், நம்ம தமிழினி.

0: சார், அது என்ன உங்க கையில காயம், ப்ளீடிங்கா இருக்கு?
1: இப்பதான் நானும் பாக்குறேன்
0: சார். கண்ணா சார், கண்ணா சார்,
2: இந்த கோடாரியில பாய்சன் தடவின மாதிரி இருக்கு. ஏன் மேல பாஞ்சு வந்த கோடாரிய தடுக்க சார் கைய வச்சு மறைச்சாரு.
0: கடவுளே, இது பாய்சன் பியூலா. இந்த கோடாரியில அக்கௌண்டன்ட் ஜெராக்ஸ் பிளான்ட் எல்லாம் ஒட்டி இருக்கு பாரு. என்ன பியூலா, இப்படியா கவனம் இல்லாம இருப்ப? இது நியூரோடாக்சின். கனல் சார், கனல் சார்,
1: தமிழினி
0: கனல் சார்,
2: கனல் சார், கனல் சார்,
3: கண்ணா.

0: ஸ்டெல்லா, என்ன பைரவ் கொலைக்கிறான்? அங்க அங்க பாரு, ஓனா இங்க கூட்டம்.
1: பியூலா, பேக், பின்னாடி வா, பின்னாடி வா.
0: ஸ்டெல்லா, அதுங்க கனல் சாரை நோக்கி வருதுங்க. சாரி ஸ்டெல்லா, கண்ணை காணோம். ஒருவேளை நான் தடுமாறி விழுந்த இடத்துல

0: கன்னை மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது?
1: ஷிட், அந்த யானை கூட்டத்தை பார்த்ததுல நானும் என்னோட கன்னை தொலைச்சிட்டேன். விலா, அந்த ஓனா இங்க ரெண்டு கூட்டமா பெரியதுங்க பாரு. நம்மளை நோக்கி ஒரு கூட்டம் வருது, இன்னொன்னு சார நோக்கி போகுது.

சார், கரண் சார், செல்லா ஓனா இங்க கூட்டமா வந்துருச்சு. கரண் சார்,

0: தமிழ் தமிழினே ஸ்டெல்லா, இது இது இது எந்த இடம்?
1: கனல் சார், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். உங்கள் உடம்புல கலந்த விஷத்தை டீடாக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் கையில் வெட்டின கோடாரியில் அக்கோட்டினம் ஜெராக்ஸ் பிளான்டோட பாய்சனை தடவிருந்தாங்க சார். பட் யூர் ஆல் சேஃப் நவ்.
0: தமிழ் தமிழ்னிக்கு என்னாச்சு? தமிழினி என்ன? தமிழினி எங்க
1: சார்? இதோ இங்கே பாருங்க உங்கள் தமிழினியை.

0: ஸ்டெல்லா, எப்படி தமிழ் நீ கிடைச்சோம்?
1: அது ஒரு பெரிய கதை கனல் சார்.
2: அந்த கதையை நான் சொல்றேன் வியூலா. சார், நானும் ஸ்ரீதரும் உங்களை தேடி உங்க லொகேஷனுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த பில்டிங் கீழே தான் அவங்களோட லொகேஷன் ஸ்பாட் இருந்துச்சுன்னு.
3: ஆமா கனல் சார், நாங்க அப்புறம் தைரியமா உள்ள போனோமா?
4: யாரு நீ? தைரியமா இத நம்பணும்.
3: அது அது வந்து கேத்ரினு முன்னாடி போக, நான் கேத்ரினுக்கு பாதுகாப்பா அப்படியே பின்னாடியே போக. அந்த நேரத்துல பின்னாடி பெரிய சத்தம், அந்த லொகேஷனுக்கு ஏதோ ஜீப் வர மாதிரி. பார்த்தா நம்ம பாயுமா?
1: எஸ் இட்ஸ் மீ. நம்ம MAB ஸ்பெஷல் விங் டீம் அண்ட் சித்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாரும் லொகேஷனை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்.
0: குட் கைஸ், ப்ரௌட் ஆஃப் யூ. பை பைரவ்க்கு என்னாச்சு?
2: பைரவ் இஸ் சேஃப் சார். அப்புறமா நீங்க இருக்க லொகேஷனை தேடி வந்தோம். அப்போதான் யாரோ ஒருத்தர் வீசி எறிஞ்ச கோடாரி உங்க கையில பட்டு அதுல தடவிருந்த விஷத்தினால நீங்க மயக்கம் போட்டிருந்தீங்க. தென் உங்களையும் ஸ்டெல்லா பியூலாவையும் ரெஸ்கியூ பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம்.
0: அந்த 54 குழந்தைகளும் சேஃப் தானே?
2: எல்லா குழந்தைகளும் சேஃப் சார். நம்ம தமிழினிய அந்த பாலடைஞ்ச பங்களாவோட பாதாளத்துல அடைச்சி வச்சிருந்தானுங்க. டோட்டலா 4 அக்யூஸ்ட் உள்ள. நாங்க ரவுண்ட் அப் பண்றப்ப ஒருத்தன் தப்பிச்சிட்டான். மேபி அவன்தான் உங்களை கோடாரியால தாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன்
0: கனல் சார். எங்க
2: நம்ம கஸ்டடியில தான் சார் இருக்கானுங்க.
0: என்னோட தமிழினிய இருட்டறையில வச்சிருந்திருக்கானுங்க அவனுங்கள.
5: கனல் சார், நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, ட்ரிப் சேரிட்டு இருக்கு. ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ் சார்.
6: இப்ப ஏன் இங்க இவ்வளவு கூட்டம்? பேஷண்ட்க்கு இன்ஜெக்ஷன் போடணும். பாப்பா கொஞ்சம் வெளியில போங்க. இவ்வளவு கூட்டமா இருந்தா டாக்டர் சத்தம் போடுவாரு. கொஞ்சம் வெளியில போங்க எல்லாரும்.
3: என்ன கோவக்காரனர் சார் இருப்பாங்க போலயே. வாங்க பேசாம வெளியவே போயிருவோம்.

0: நர்ஸ், இன்ஜெக்ஷனெல்லாம் தமிழினி கிட்ட காட்டாதீங்க, அவள் பயப்படுவா. தமிழினி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டெல்லா, தமிழினியை வெளியில் கூட்டிகிட்டு போ.
1: தமிழினி தங்கம், அப்பாக்கு டானிக் தான் கொடுக்க போகிறாங்கடா, ஊசிலாம் இல்லை. வாங்க, நம்ம சமத்தா வெளியே போகலாம்.
2: என்ன என்ன சொல்ல தமிழினி, ஏதோ கை செய்களை உன்கிட்ட சொல்கிறாள் ஸ்டெல்லா.
1: அதுவா, நான் அப்பாவுக்கு டானிக் கொடுக்க போறாங்கன்னு சொல்றது பொய்னு கண்டுபிடிச்சிட்டானா? அப்பாக்கு இன்ஜெக்ஷன் போடவே கூடாதுன்னு சொல்றா.
2: ஓ கியூட். ஸ்டெல்லா, தமிழினியால எப்படி வாய் பேச முடியாம போச்சு?
1: அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தமிழினியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. அவ அம்மா கயல்வெளி கிடைக்கவே இல்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்தே தமிழினியால் பேச முடியாமல் போயிடுச்சு தெரியுமா? பட் பியூலா, ஷீ இஸ் சோ ப்ரில்லியன்ட். தமிழினி, நான் சொன்னால் கேட்பில்லடா. டேடி ரெஸ்ட் எடுக்கட்டும், வா நம்ம வெளியே போகலாம். இதோ இங்கே பாரு சாக்லேட்.
3: ஐ, 50 ரூபா சாக்லேட்டு? ஏஸ்டிலா, என்னைக்காச்சும் எனக்கு ஒரு 50 சாக்லேட்டாச்சும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ
2: 7 கழுத வயசாச்சு உனக்கு, அது சின்ன பிள்ளடா.
3: ம், வளர்ந்தாலும் நான் குழந்தை தானே.
2: ஸ்ரீதர்,
3: ஓகே ஓகே. ஆமா, வெயிட் வெயிட், நீங்க எல்லாரும் இப்போ இன்ஜெக்ஷன் போட வந்த நர்ஸ கவனிச்சிங்களா?
2: உனக்கு இதே வேலைடா.
3: இல்ல ஃபாஹிமா, நான் சீரியஸா சொல்றேன்.
2: இப்போ என்ன அந்த நர்ஸுக்கு?
3: ஐயோ ஃபாஹிமா, நர்ஸ் எப்படி பிளாக் ஹை ஹீல்ஸ் போடுவாங்க?
1: நீ என்ன சொல்ற?
3: எஸ்டெல்லா, நான் அந்த பிளாக் ஹில்ஸ் கவனிச்சேன்.
1: ஓ மை காட், கனல் சார் இஸ் இன் டேஞ்சர்.
4: டேய் ஸ்ரீதர், இப்ப போய் சொல்றியேடா. ஸ்டெல்லா, நர்ஸ் மாதிரி உள்ள போன அந்த பொண்ணு ஒருவேளை அந்த கேங்க சேர்ந்தவளா இருப்பான்னு நினைக்கிறேன்.
1: சரி, சீக்கிரம் வாங்க, அதுக்குள்ள கனல் சார் ஏதாச்சும் பண்ணிட்டா?

நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் ஆறாம் பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை

9 அலைவரிசைகளில் பட்டு சிறகு. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்றைய பட்டுச்சிறகானது திரைக்கதை சுருக்கமும் அந்த கதைக்கான திரைப்பாடல்களையும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களோடு இணைவது விக்னேஷ் அர்ஜுனன். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய திரைக்கதை சுருக்கம், பெண் என்பவள் நமது வாழ்வோட ஆதாயம், அங்கீகரிக்கக்கூடிய முதன்மையான முதல் உறவுக்கு சொந்தமானவள். திவ்யா என்ற ஒரு சிறு கதையானது பின்னர் திரைக்கு ஏற்ற கதைக்களமாக உருவாக்கம் செய்யப்படுது. ஒரு பெண்ணானவள் கடந்த காலத்தை பற்றி கொள்வதற்கும் நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையில் பெண் படும் அந்த பாட்டினை அவளது அகப்போராட்டத்தினை தெளிவாக விவரிக்கக்கூடிய ஒரு திரைக்கதைதான். இந்த கதைக்களத்தை மையமாக கொண்டு உருவாக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் மௌன ராகம்.

பணக்கார தந்தையின் ஒரே மகனாக இருக்கக்கூடிய கதாநாயகன் பணத்தோட அருமை தெரியாம ஊதாரித்தனமாகவும் முன் கோபத்தோடையும் சுத்தி திரிகிறார். தனது மகனை நல்வழிப்படுத்தவும் அவனுக்கு கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக நினைக்கிறாரு அந்த தந்தை. அவனை தனது நண்பனோட கிராமத்துக்கு அனுப்புறாரு. அங்கு பல சவால்களை எதிர்கொண்டு ஒரு பொறுப்பான மனிதனாக இந்த நாயகன் மாறுறதோட அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெண்ணோட இதயத்தையும் அவர் வெல்கிறார். இதுவே இந்த திரைப்படத்தோட முக்கிய கதையாகும். இப்ப சொன்ன கதையை மையப்படுத்தி வளம் வந்த திரைப்படம் தான் தம்பிக்கு எந்த ஊரு.

இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில திரைக்கதை சுருக்கமும் அந்த கதையை தாங்கி வளம் வந்த திரைப்பாடலையும் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அழகான கிராமத்துல இருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த ஊர்ல ஜாலியாவும் அதே சமயம் பொறுப்பற்றராகவும் சுத்தி திரியறாரு. இந்த கதைக்களத்துக்கே உண்டான இந்த கதாநாயகி ஒரு கண்டிப்பான குடும்பத்தை சேர்ந்தவ. ஆரம்பத்துல இந்த நாயகனோட சேற்றைய பார்த்து வெறுக்கக்கூடிய அவ நாளடைவுல அவர் பண்ணக்கூடிய அவரோட செயல்முறைகளையும் அவரோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுகிட்டு தீவிர காதல்ல தொடர்ந்து பண்றா. நாயகியோட குடும்பத்தினர் இந்த காதலுக்கு விருப்பம் தெரிவிக்கல. பணக்கார மாப்பிள்ளைக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு இந்த பெற்றோர்கள் முடிவு செய்யறாங்க. பல்வேறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த காதலர்கள் இறுதியா தங்கள் காதலை இந்த ஊருக்கு புரிய வச்சு எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த திரைக்கதை. என்ன படம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த நாயகி நினைச்ச மாதிரியே இது சொல்ல துடிக்குது மனசு.

அடுத்ததாக வரக்கூடிய கதை. கதாநாயகனும் கதாநாயகியும் தீவிரமா காதலிச்சுட்டு வர்றாங்க. கதாநாயகனுக்கு முறையான வேலை எதுவும் கிடைக்காததுனால இவங்க ரெண்டு பேரோட காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால வாழ்க்கையில எப்படியாவது நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இந்த கதைக்கே உண்டான நாயகனும் நாயகியும் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அவங்க அவங்களோட ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடிய வழியில எதிர்பாராத விதமாக சரக்கு ரயில் பெட்டியில மாட்டிக்கிறாங்க. பல இன்னல்களை தாண்டி சமயோஜித புத்தியால் போலீசிடம் இருந்தும் தப்பித்துக் கொள்றாங்க. அப்ப நாயகன் தான் ஒரு ஆணாக தனது பொறுப்பை உணர்ந்து மிகுந்த மரியாதையுடனும் பாதுகாப்போடையும் நடத்துறாரு. வாழ்க்கையை தேடி செல்லக்கூடிய இந்த பயணத்துல சூழ்நிலை காரணமாக இருவரும் பிரிய வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. நாயகன் சொந்த காலில் நிற்க முயற்சி கொள்றார். நாயகி தனது தோழியை சந்திக்கக்கூடிய நேரமும் அங்க ஏற்படுது. அங்க நடக்க இருக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள்னால காதலனோட திருமணத்திற்கு தனது வாழ்க்கையை தியாகம் செய்ய முன் வர்றாங்க இந்த நாயகி. இறுதியில கதாநாயகன் யாரோட இணைகிறாரு, கதாநாயகியோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்றதுதான் குங்குமச்சிமிழ் என்ற திரைப்படத்தோட உருக்கமான கதையாகும்.

இனி வரக்கூடிய கதையோட கதாநாயகன் ஒரு புகழ்பெற்ற ஒரு திறமையான பாடகர். ஒரு சதிகார கும்பல்னால இந்த நாயகன் செய்யாத ஒரு கொலையை செய்ததாக பொய் சாட்சி சொல்லி அவரை கொலை குற்றவாளியாக தீர்மானிக்கிறது நீதிமன்றம். அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுது. சிறையில அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாயகன் தன்னோட மீதம் இருக்க நாட்களை தன் காதலி மற்றும் தனக்கே உண்டான அந்த இசை ரசனையோட கழிக்கிறாரு. நீதிபதியோட மகளான இந்த கதாநாயகி இந்த பாடகரோட தீவிரமான ரசிகை. நாயகன் மீது சுமத்தப்பட்டது பொய் வழக்கு அப்படிங்கறத இந்த நீதிபதியோட மகளான இந்த தீவிரமான இந்த ரசிகை நம்புறாங்க. நாயகனை சந்திச்சு உண்மைகள் எல்லாம் கேட்டு அதற்கு விடிவு காலம் பிறப்பிப்பதற்காக துடியா துடிக்கிறாங்க. இந்த நீதிபதியோட மகளானவள் தன்னோட தந்தையோட எதிர்ப்பையும் மீறி காதலனோட வழக்க மறு ஆய்வு செய்யறாங்க. கதாநாயகி எப்படி குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நாயகனான தன்னோட காதலனுக்கு கிடைச்ச அந்த மரண தண்டனையை தடுத்து எப்படி இந்த நாயகனை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றதா இந்த உணர்ச்சிகரமான கதை. கதாநாயகனோட அந்த பேரை காப்பாற்றக்கூடிய உணர்ச்சிகரமான கதையை மையப்படுத்தி வந்ததுதான் உதயகீதம் என்ற திரைப்படம்.

தொடர்ந்து பட்டச்சிறகு நிகழ்ச்சியில திரைக்கதை சுருக்கமும் அந்த திரைக்கதைக்கே உண்டான திரை பாடலையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஊர்ல எந்த ஒரு ஆதரவும் இல்லாம நாயகியானவள் அங்கு வாழ்றா. பாட்டு பாடி ஊரையே மகிழ்விக்க கூடிய இந்த நாயகன் இந்த நாயகியோட எளிமையான குணத்தை பார்த்து அவளை காதலிக்கிறாரு. அந்த சமயம் ஜமீன்தாரோட மகளான மற்றும் ஒரு துணை கதாநாயகியையும் இந்த நாயகன் காதலிக்கிறாரு. பிரதான கதாநாயகியோட பின்னணியை மையப்படுத்தி அப்பெண்ணோட அந்த காதலை முறியடிக்க நினைக்கிறாரு அந்த பண்ணையாரு. இத்தனை இன்னல்களையும் தாண்டி ஊர் மக்களோட ஆதரவோட இந்த பண்ணையாரை எதிர்த்து இந்த நாயகனானவர் எந்த உறவுமற்ற இந்த கதாநாயகி ஒன்னு சேர்றாரு. இப்படிப்பட்ட அழுத்தமான இந்த கதைக்கு சொந்தமான திரைப்படம் தான் கிழக்கு வாசல்.

ரொம்ப அழகான ஒரு சிறிய ஒரு ஊர்ல தான் இந்த நாயகன் வசிக்கிறாரு. இந்த நாயகன் வந்து அந்த ஊர் பிரச்சனைகளாம் தீர்த்து வைக்கக்கூடியவர். ஆனா அவருக்கே இருக்கக்கூடிய சொந்த வாழ்க்கையில அவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா அகந்த பிடிச்ச பேச்சு கேட்காத மனைவி தான். இந்த மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் மனதளவுல பிரிந்துதான் வாழ்றாங்க. இந்த நாயகன் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு பிழப்பு தேடி மீன் விற்கக்கூடிய தொழிலாளியா ஒரு நாயகி வர்றாங்க. முதல் சந்திப்பிலேயே இந்த நாயகனுக்கு இவள் பேசக்கூடிய அந்த திமிரான பேச்சு பிடிக்குது. இந்த துணிச்சலான குணம்தான் இந்த நாயகியை நாயகனோட மனசுல இடம்பெற வைக்குது. தனிமேல வாடக்கூடிய கதாநாயகனுக்கும் ஒரு தூய்மையான நட்பு மலருது. வயசு வித்தியாசத்தை கடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் புரிதலோடையும் நடந்துக்கிறாங்க. நாயகிக்கு இந்த நாயகன் வந்து அளவற்ற மரியாதையும் அன்பையும் கொடுக்கிறாரு. ஆனால் இந்த இளம் வயசுல இருக்கக்கூடிய காதலி தன்னோட அன்பை கதாநாயகங்கிட்ட முழுமையாக காமிக்காம தன் மனசுக்குள்ளேயே ஆழமா வச்சு புதைச்சுக்கிறாங்க. ஒரு சமயம் இந்த கதாநாயகி ஊரை விட்டு பிரிய நேரிடுது. இந்த தூய்மையான காதலை மனசுல சுமந்து வாழக்கூடிய இந்த கதாநாயகன் தன்னோட பரிசாக அவரோட வெள்ள தளமுடிய கொடுக்கிறாரு. இதோட அவரோட மரணமும் நிகழுது. வயதினையும் கடந்து வாலிப மனதாக இருக்கக்கூடிய இந்த காதலை மையப்படுத்தி வளம் வந்த திரைப்படம் தான் முதல் மரியாதை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல இன்றைய பட்டுச்சிறகானது திரைக்கதை சுருக்கமும் அந்த கதையை தாங்கி வளம் வந்த திரைப்பாடலுடைய தான் வளம் வந்துகிட்டு இருக்கு நேயர்களே. ஒரு ஏழ மெக்கானிக்கான கதாநாயகன் ஒரு பணக்கார பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த பெண்ணோட தந்தை இந்த காதலை எப்படியாவது தகர்த்தி முறியடிக்கணும் அப்படின்னு பல சூழ்ச்சிகளையும் செய்கிறார். ஒரு கட்டத்துல இந்த கதாநாயகன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மேலாளரை கொலை செய்ய நேரிடுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு கதாநாயகன் சிறைக்கு போறாரு. சிறையில இருந்து திரும்பிய அவர் தன்னை சூழ்ச்சி செய்த அந்த நபர்களை எப்படி பழிவாங்குகிறார் அப்படின்னு ஒரு கோணத்துல இந்த கதை போகுது. மற்றும் ஒரு கோணத்துல கதாநாயகன் கதாநாயகியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் இந்த திரைக்கதையோட களமாக இருக்குது. என்ன படம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற திரைப்படம் தான்.

நேர்மையான துடிப்பான ஒரு கதாநாயகன் சிறந்த காவலராக இருக்கிறாரு. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுல மிகவும் தீவிரமான குணம் உடையவர் இவர். பல எதிர்ப்புகளையும் மீறி காதலிய இவர் காதலிக்கிறாரு. அவர் இருந்த மாநகர்ல போதை பொருள் கடத்தல் சட்டவிரோத செயல்கள் ரொம்ப தளவிரிச்சு ஆடுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் ஒன்று அப்பாவிகளை கொன்னு அவங்களோட உறுப்புகளை விற்கக்கூடிய மாஃபியா கும்பலையும் நடத்தி வருது. ரகசிய ஆபரேஷன் மூலம் அந்த கிரிமினல் கும்பலோட தலைவனை கதாநாயகன் கண்டுபிடிக்கிறார். சட்டம் மற்றும் தனது அதிரடியான நடவடிக்கை மூலமாக அந்த கும்பலை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி மக்களோட நம்பிக்கைக்குரிய நாயகனாக மாறுகிறார்.

மக்களுக்கு மட்டுமல்ல இந்த காதலிக்கும் சிறந்த கதாநாயகனாக இந்த கதைக்களம் நகருது. இப்படிப்பட்ட இந்த திரைக்கதையை தாங்கி வெளிவந்த திரைப்படம் தான் 1985 ஆண்டு வெளியான காக்கி சட்டை என்ற திரைப்படம்.

கிராமத்துல பலரையும் பயங்காட்டக்கூடிய ஒரு முரட்டு ரவுடியாக இருக்கிறார் கதாநாயகன். அந்த ஊருக்கு புதுசா பொறுப்பேற்று வந்திருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியை தான் கதாநாயகி. கதாநாயகனோட வன்முறை செயல்களை பார்த்து அஞ்சாமல் எதிர்த்து நிற்கிறாள் இந்த கதாநாயகி.

அவனோட குணத்தை திருத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அவனுக்கு நல்ல செயல்களையும் புத்திமதிகளையும் கற்றுக் கொடுக்கறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டதுனால நாளடைவுல ஒருத்தரை ஒருத்தர் தங்களுக்குண்டான மென்மையான காதலை வெளிப்படுத்துறாங்க. கதாநாயகன் தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இந்த கதாநாயகிக்கு தகுதியானவனாக மாத்துறதுக்கு முயற்சி பண்றார். கதாநாயகியோட திருமணத்துக்காக அவளுக்கு ஏற்கனவே நிச்சயம் செய்த மாப்பிள்ளை அந்த ஊருக்கு வர்றாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே கதாநாயகனுக்கு அதிர்ச்சி தனது மனசுல இருந்தாலும் தன்னோட காதலை தியாகம் செய்ய முன் வர்றாரு. கதாநாயகியும் கதாநாயகனை நேசித்தாலும் கொடுத்த வாக்கிற்காக நிச்சயம் செய்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறான் கதாநாயகி. இந்த கதையோட இறுதியில கதாநாயகன் தனது காதலை எப்படி எதிர்கொள்றான், கதாநாயகி என்ன முடிவு எடுக்கிறா அப்படிங்கறதா கடலோர கவிதைகள் என்கின்ற இந்த படத்தோட உணர்வு பூர்வமான கிளைமேக்ஸ்.

இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில திரைக்கதை சுருக்கமும் அந்த கதைக்கே உண்டான திரை பாடல்களையும் கேட்டு ரசித்தீர்கள். இன்றைய பட்டுச்சிறகில் நீங்கள் கேட்ட இந்த திரைக்கதையும் திரை பாடலும் உங்கள் மனதை வெகுவாக கொள்ளை கொண்டிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன் இதுவரை பண்பலையோடு இணைந்த காற்றின் நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனிய இரவாகட்டும் நேயர்களே. Thank you.

ஆகாஷவாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியும் நேரமும் வரும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 சீமதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இனத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் கண்ணன் அவர்கள், 6:15 புதிய காலை இந்த

0: நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரமும் தன்னம்பிக்கையை தரும் பாடல்களை கேட்கலாம். 6:30 மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ரெட்ஹோட்டில் இருந்து நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின தேசிய அளவிலான கொண்டாட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8 செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து 8:02 பாட்டு வினமா மதுரை மாவட்ட இணையர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 8:25 ஸ்ரீபாலகோபாலன் சொல்லரின் ஆலய அற்புதங்களில் கிணத்துக்குளம் வெங்கடாஜலபதி திருக்கோவில் பற்றிய தகவல் கேட்கலாம். விளங்குவர் பரமக்குடி மி சீனிவாசன். 8:30 மாநில செய்திகள், அதைத் தொடர்ந்து 8:40 பாட்டு வேணுமா. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 சர்வதேச யோகா தினத்தில் மூத்த குடிமக்களுக்கான யோகா முறைகளும் அதற்கான உபகரணங்களும் குறித்து சிறப்பு தகவல். யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள் வரும் தகவல் கேட்கலாம். 9:00 செய்தி சுருக்கம். 9:02 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜே முருகராஜ் அவர்கள். 9:07 டிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:10 விருப்ப கணங்கள் நேயர் விருப்பம் பழனி தங்கராஜ் அவர்களின் விருப்பம் இடைபெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு கிளாரா. 10:30 சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபன் அவர்கள். முற்பகல் 11:00 போஸ்ட்பாஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சியில் சிநேகிதியை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். 1:00 வசந்த கணங்கள். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தின்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கில செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மான்ஸ்டரில் ஓல்ட்ரா போர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா விசஸ் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 2026 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பையின் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதுரை பண்பலை 103.3 வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பின் மூலமாக கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்புகள். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது கெட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 தொடர்ந்து பாட்டு இது கெட்டு கேட்கலாம். 8:00 செய்தி இருக்கை. 8:00 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமலி ஐஸ்வரி அவர்களுடன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்து செய்திகள். 9:15 காற்றல் பெறும் கடிதம் மலர். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கில செய்திகள். 11:10 தேனுபாலும் நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நேரம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியஞ்சல்
1: Prime Minister Narendra Modi today said that tribal communities are emerging as active participants in India's development journey, empowered by a range of welfare and outreach initiatives of the centre. Addressing the public gathering at Rairangpur in Odisha's Mayurbhanj district, the Prime Minister lauded Odisha's progress as the state completed 2 under Chief Minister Mohan Charan Manjhi. He said the centre's Purvodaya mission aims to drive India's growth through the rapid development of eastern India.
2: Odisha mein aarthik gatividhiyan, nivesh aur udyogon ko aakarshit karne ka samarthya aaj nazar aa raha hai. Kendra sarkar ka vision hai purvi Bharat ke vikas se Bharat ka vikas. Isliye hum Purvodaya ki niti par kaam kar rahe hain. Jis purvi Bharat ko कांग्रेस के दौर में पिछड़ेपन का पर्याय बना दिया गया था, आज वो प्रगति का प्रवेश द्वार बन रहा है.
1: On the occasion, the Prime Minister inaugurated and laid the foundation stones for development projects worth around 47,000 crore rupees across multiple sector. Later, Prime Minister Narendra Modi today took part in Pashchim Banga Devas celebrations at Tarkeshwar in Hooghly district of West Bengal. He also released the 23rd installment of PM Kisan scheme worth 18,880 crore rupees, benefiting over 9.

நேரம் 11:11. ஆகாஷவாணி மதுரை FM 103.3. தேனும் பாலும்

நேரமிரவு 11:14. தேனும் பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து.

0: 9597134428 மற்றும் 0452253136.
1: காவிய காணங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி குரலில் தங்க பதுமை திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தேனும் பாலும் காவிய காணங்களை ரசிக்கின்ற

முழு முழு நடக்கிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனும் பாலும் கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போவோம்.

உடையும் குறைந்தது ஏன் ஏன் ஏன் ஒட்டு முடிகளும் ஏன் ஏன்

நேரம் இரவு 11:49 கேட்டுட்ருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டி எம் சௌந்தரராஜன் பேசு சில்லா குரலில் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தேனும்பாலும் நிறைவாக பாடல், அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது தேனும் பாலும். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 இனி சென்னை விவுத் பாரதி 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் அதிகாலை வரை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாண

தச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சி கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: தி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பிருந்தா, நான் ஒன்னு சொல்லவா? ஹாய், லவ். நானும் எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் ஏட்டு வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சல
0: பாத்திரம். நீ சொல்றதுக்குள்ள நான் கிளம்பினாயிட்டா?

நேரம் 4:20. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கேஜே யேசுதாசருடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் திரிபுர சுந்தரி என தொடங்கும் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:05. நிகழ்ச்சி நடத்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயகா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல். ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை வரிசைகளில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 31ஆம் தேதி, பராப வருடம் ஆணி மாதம் 7ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 4:50. நமது

0: நாளொரு குரல், குரல் எண் 300.
1: யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற.
2: முக்காலும் சத்தியமாய் கூறுகின்றேன், நான் பார்த்த வரையில் வாய்மையைத் தவிர நன்மையைத் தருவது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 300, அதிகாரம் வாய்மை.
1: யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற.
2: முக்காலும் சத்தியமாய் கூறுகின்றேன், நான் பார்த்த வரையில் வாய்மையைத் தவிர நன்மையைத் தருவது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 300, அதிகாரம் வாய்மை.
0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்கலாம். 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் தமிழாசிரியர் எம் கண்ணன் அவர்கள். ஆறு 15 புதிய காலை, இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியின் நேரமும் தன்னம்பிக்கை தரும் பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:30 மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ஹோட்டலில் இருந்து நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின தேசிய அளவிலான கொண்டாட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். எட்டு 12 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். கிணக்குளம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 8:30 மாநில செய்திகள். 8:40 பாட்டு வேணுமா தொடர்ச்சி, அதைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 சர்வதேச யோகா தினத்தில் மூத்த குடிமக்களுக்கான யோகா முறைகளும் அதற்கான உபகரணங்களும் குறித்து சிறப்பு தகவல் வழங்குகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 9:00 செய்தி சுருக்கம். 9:02 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 9:07 ட்ரீட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:10 விருப்ப கணங்கள் நேர் விருப்பம் இடம்பெறுகிறது. பழனி தங்கராஜ் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 10:30 சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். முற்பகல் 11:00 போஸ்ட் பாஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சிநேகிதியே, 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள். திருச்சினாப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தொன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மான்செடில் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் யாவும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் மூலம் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுலா ஈஸ்வரி அவர்கள் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் வெறும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் எஸ் கார்த்திகே தீபன். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும் காவிய கணங்களை ரசிக்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்கள்.

இதுவரை கேட்டீர்கள் பக்தி மாலை. நேரம் காலை 5:30. இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது இசை அமுதம். இசை அமுதத்தில் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்தில் இருந்து